சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 79. தேங்க்யூ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் வித்யேஸ்வர சம்ஹிதையில போன செஷனில் 11வது அத்தியாயம் பூர்த்தியாச்சு. இப்போ 12வது அத்தியாயம் ஆரம்பிக்கும். ஓம் அபத்வாதசோத்யாயஹ சிவக்ஷேத்ர வர்ணனம். சூத உவாச சுணுத்வம் ரிஷயஃ ப்ராஜ்ஞா சிவக்ஷேத்ரம் விமுக்திதம் ததாகமாம் ததோ வக்ஷே லோக ரக்ஷார்த்தமேவ ஹி பஞ்சாஷத் கோடி விஸ்தீர்ணா சசைல வனகானனா சிவாஜ்ஞயா ஹி பிருத்திவீ லோகம் த்ருத்வா ச திஷ்டதி தத்ர தத்ர சிவக்ஷேத்ரம் தத்ர தத்ர நிவாசினாம் மோக்ஷார்த்தம் க்ருபயா தேவ க்ஷேத்ரம் கல்பிதவான் பிரபுஹு பரிக்ரஹாத்ருஷீணாம் ச தேவானாம் ச பரிக்ரஹாத் ஸ்வயம் பூதான்யதான்யானி லோக ரக்ஷார்த்தமேவ ஹி தீர்த்தே க்ஷேத்ரே சதா கார்யம் ஸ்நான தான ஜபாதிகம் அந்யதா ரோக தாரித்ர்ய மூகத்வா வ்யாப்னுயா நரஹ அதாஸ்மின் பாரதே வர்ஷே ப்ராப்னோதி மரணம் நரஹ ஸ்வயம்பூஸ்தானவாசேன புனர்மானுஷ்யமாப்னுயாத் க்ஷேத்ரே பாபஸ்ய கரணம் த்ருடம் பவதி பூசுராஹ புண்யக்ஷேத்ரே நிவாசே ஹி பாபம் மண்வபி நாசரேத் ஏன கேனாப்பி உபாயேன புண்யக்ஷேத்ரே வசே நரஹ சிந்தோசதநதீ தீரே சந்தி க்ஷேத்ரான்யநேகஜஹ சரஸ்வதீ நதீ புண்யா ப்ரோக்தா ஷஷ்டிமுகா ததா தத்தீரே வசேத் ப்ராஜ்ஞ க்ரமாத் ப்ரஹ்ம பதம் லபேத் இமவத் கிரிஜா கங்கா புண்யா சதமுகா நதி தத்தீரே சைவ காஷ்யாதி புண்ய க்ஷேத்ராண்யநேகஜ தத்ர தீரம் பிரசஸ்தம் ஹி மிருகே மிருக ப்ரஹஸ்பதௌ சோனபத்ரோ தசமுக புண்ணியோ அபீஷ்ட ஃபலப்ரத தத்ர ஸ்நானோபவாசேன பதம் வைநாயகம் லபேத் சதுர்விம்ச முகா புண்யா நர்மதா ச மகாநதி தஸ்யாம் ஸ்நானேன வாசேன பதம் வைஷ்ணவமாப்னுயாத் தமசா த்வாதசமுகா ரேவா தசமுகா நதி கோதாவரி மகாபுண்யா ப்ரஹ்ம கோவதநாசினி ஏகவிம்சமுகா ப்ரோக்தா ருத்ரலோக பிரதாயினி கிருஷ்ணாவேணி புண்ணியநதி சர்வபாபக்ஷயாவஹா சாஷ்டாதசமுகா ப்ரோக்தா விஷ்ணுலோக பிரதாயினி துங்கபத்ராதசமுகா ப்ரஹ்மலோக பிரதாயினி சுவர்ணமுகரீ புண்ணியா ப்ரோக்தா நவமுகா ததா தத்ரேவ சுப்ரஜாயந்தே ப்ரஹ்மலோகச்சுதா ததா சரஸ்வதீ ச பம்பா ச கன்யா ஸ்வேதநதீ சுபா ஏதாசாம் தீரவாசேன இந்திரலோகமவாப்னுயாத் சஹ்யாத்ரிஜா மகாபுண்யா காவேரீதி மகாநதி சப்தவிம்சமுகா ப்ரோக்தா சர்வாபீஷ்ட பிரதாயினி தத்தீரா ஸ்வர்கதாஶ்சைவ ப்ரஹ்ம விஷ்ணு பதப்ரதாஹ சிவலோக பிரதாஶ்சைவ ததாபீஷ்ட ஃபலப்ரதாஹ நைமிஷே பதரே ஸ்நாயான்மேஷகே ச குரௌரவௌ ப்ரஹ்மலோகப்ரதம் வித்யா ததஃப் பூஜாதிகம் ததா சிந்து நத்யாம் ததா ஸ்நானம் சிம்ஹே கர்க்கடகேரவௌ கேதாரோதகபானம் ச ஸ்நானம் ச ஞானதம் விதுஹ கோதாவர்யாம் சிம்ஹமாசே ஸ்நாயா சிம்ஹ ப்ரஹஸ்பதௌ சிவலோகப்ரதமிதி சிவேனோக்தம் ததா புரா யமுனாசோனயோ ஸ்நாயா குரௌ கன்யாகதேரவௌ தர்மலோகே தந்திலோகே மகாபோகப்ரதம் விதுஹ காவேரியாம் ச ததா ஸ்நாயா துலாகேதூரவௌ குரௌ விஷ்ணோர்வச்சனமாஹாத்மியா சர்வாபீஷ்டப்ரதம் விதுஹ விருஷ்டிகே மாதி சம்ப்ராப்தே ததார்க்கே குரு விருஷ்டிகே நர்மதாயாம் நதீ ஸ்நானாத் விஷ்ணுலோகமவாப்னுயாத் சுவர்ணமுகரீ ஸ்நானம் சாபகே ச குரௌ ரவௌ சிவலோகப்ரதமிதி ப்ரஹ்மணோ வச்சனம் ததா சிவலோகப்ரதமிதி ப்ரஹ்மணோ வச்சனம் யதா மிருகமாசீததா ஸ்நாயா ஜாஹ்னவ்யா மிருககே குரௌ சிவலோகப்ரதமிதி ப்ரஹ்மணோ வச்சனம் யதா ப்ரஹ்ம விஷ்ணோஃ பதே புக்த்வா ததந்தே ஜ்ஞானமாப்னுயாத் கங்காயாம் மாகமாசேது ததா கும்பகதே ரவௌ ஸ்ராத்தம் வா பிண்டதானம் வா திலோதகதம் திலோதகமதாபி வா வம்சத்வய பித்ருநாம் ச குலகோட்யுத்தரம் விதுஹ கிருஷ்ணாவேண்யாம் பிரசம்சந்தி மீனகே ச குரௌ ரவௌ தத்தத் தீர்த்தே ச தன்மாசீ ஸ்நானம் இந்திரபதப்ரதம் கங்காம் வா சஹ்யஜாம் வாபி சமாஸ்ரித்ய வசேத் புதஹ தத்காலகிருத பாபஸ்ய க்ஷயோ பவதி நிச்சிதம் ರುದ್ರಲೋಕಪ್ರಧಾನ್ಯೇವ ಸಂಧಿ ಕ್ಷೇತ್ರಾನ್ಯನೇಕಜ ತಾಮ್ರಪರ್ಣೀ ವೇಗವತಿ ಬ್ರಹ್ಮಲೋಕಫಲಪ್ರದೇ ತಯೋಸ್ತೀರೇಹಿ ಸಂತ್ಯೇನ ಕ್ಷೇತ್ರಾನಿ ಸ್ವರ್ಗದಾನಿ ಚ ಸಂತಿ ಕ್ಷೇತ್ರಾನಿ ತನ್ಮಧ್ಯೆ ಪುಣ್ಯದಾನಿ ಚ ಭೂರಿಜಃ ತತ್ರ ತತ್ರ ವಸನ್ ಪ್ರಾಜ್ಞಸ್ತಾದೃಶಂ ಚ ಫಲಂ ಲಭೇತ್ ಸದಾಚಾರೇಣ ಸದ್ವೃತ್ಯಾ ಸದಾ ಭಾವನಯಾಪಿ ಚ ವಸೇ ದಯಾಲುಃ ಪ್ರಾಜ್ಞೋ ವೈ ನಾನ್ಯಥಾ ತತ್ ಫಲಂ ಲಭೇತ್ ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರೇ ಕೃತಂ ಪುಣ್ಯಂ ಬಹುಧಾ ವೃದ್ಧಿ ಮೃಚ್ಛತಿ ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರೇ ಕೃತಂ ಪಾಪಂ ಮಹದನ್ವಪಿ ಜಾಯತೆ ತತ್ಕಾಲಂ ಜೀವನಾರ್ಥಶ್ಚೇತ್ ಪುಣ್ಯೇನ ಕ್ಷಯಮೇಷ್ಯತಿ ಪುಣ್ಯಮೈಶ್ವರ್ಯದಂ ಪ್ರಾಹು ಕಾಯಿಕಂ ವಾಚಿಕಂ ತಥಾ ಮಾನಸಂ ಚ ತಥಾ ಪಾಪಂ ತಾದೃಶಂ ನಾಶಯೇ ದ್ವಿಜಾಃ ಮಾನಸಂ ವಜ್ರಲೇಪಂ ತು ಕಲ್ಪಕಲ್ಪಾನುಗಂ ತಥಾ ಧ್ಯಾನಾದೇವ ಹಿ ಸನ್ನಶ್ಯೇ ನಾನ್ಯಥಾ ನಾಚ ಮೃಚ್ಛತಿ ವಾಚಿಕಂ ಜಾಪಜಾಲೇನ ಕಾಯಿಕಂ ಕಾಯಸೋಷನಾತ್ ದಾನಾಧನಕೃತಂ ನಶ್ಯನ್ ನಾನ್ಯಥಾ ಕಲ್ಪಕೋಟಿಭಿಃ ಕ್ವಚಿತ್ ಪಾಪೇನ ಪುಣ್ಯಂ ಚ ವೃದ್ಧಿ ಪೂರ್ವೇನ ನಶ್ಯತಿ ಬೀಜಾಂಶಶ್ಚೈವ ವೃದ್ಧ್ಯಂಶೋ ಭೋಗಾಂಶಃ ಪುಣ್ಯ ಪಾಪಯೋಃ ಜ್ಞಾನನಾಶ್ಯೋ ಹಿ ಬೀಜಾಂಶೋ ವೃದ್ಧಿರುಕ್ತ ಪ್ರಕಾರತಃ ಭೋಗಾಂಶೋ ಭೋಗನಾಶ್ಯಸ್ತು ನಾನ್ಯಥಾ ಪುಣ್ಯಕೋಟಿಭಿಃ ಬೀಜ ಪ್ರರೋಹೇ ನಷ್ಟೇತು ಶೇಷೋ ಭೋಗಾಯ ಕಲ್ಪತೆ ದೇವಾನಾಂ ಪೂಜಯಾ ಚೈವ ಬ್ರಾಹ್ಮಣಾನಾಂ ಚ ದಾನತಃ ತದೋಧಿಕ್ಯಾ ಚ ಕಾಲೇನ ಭೋಗಸದ್ಯೋ ಭವೇಂದ್ರನಾಂ ತಸ್ಮಾತ್ ಪಾಪಂ ಅಕೃತ್ವೈವ ವಸ್ತವ್ಯಂ ಸುಖಮಿಚ್ಛತ ಇತಿ ಶ್ರೀ ಶಿವಮಹಾಪುರಾಣೇ ಪ್ರಥಮಾಯಾಂ ವಿದ್ಯೇಶ್ವರ ಸಂಹಿತಾಯಾಂ ದ್ವಾದಶೋಧ್ಯಾಯಃ ಓಂ
2: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ
3: ಯು ಆರ್ ಲಿಸನಿಂಗ್ ಟು ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್ ರೇಡಿಯೋ ದಿ 24/7 ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಚಾನಲ್ ಫ್ರಮ್ ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್
2: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் தேவ புராணே தாரே ஹவேகம் சிவவந்தே ஏதாவந்தோ வை தேவானாகம் சபாஹ அயேவாஸ்தை சபாந்தேச்சந்தி அயேனகும் சுமந்தே அந்தியேனம் கிரகபதீனாகும் சுமதே சோமோ வனஸ்பதீனாம் ருத்ரப்பசூனாம் ருஹஸ்பதர்வாசாம் இந்திராத்யேஷ்கானாம் சித்ரஸ்பத்யானாம் பரமோதர்மபதீனாம் சேதயேமுதர்வம் பவதி கவிதாத்வாப்ரசவானாகும் சுமதாமி ஜஹஸ்தம் கிரந்தா ஜித்துஹோத்யை ஏதேவாதேவசுபக்ஷேத்யாஹ யதாயுதுரேவைததே மகதே க்ஷத்ராய மகதாதிபத்யாய மகதே ஜானராஜ்யாயேத்யாஹ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் சாந்தோக்கிய உபனிஷத், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர்மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
2: From the ashram of our revered Guru, Pooja Atman Shri Swami Jyotirmananji in Miami, Florida. And Swamiji continues the lecture series on the Upanishads. Tonight Swamiji will lecture on Chandogya Upanishad. And now Pooja Atman Shri Swami Jyotirmananji.
3: Om Apyayantu Mamangani Vak Pranah Chakshu Chutram Atho Balamindriyani Chasarvani சர்வம் பிரம்ம ஔபநிஷதம் மாம் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோ அநிராகரணமஸ்து அநிராகரணம் மே அஸ்து ததாத்மநிரதேய உபநிஷத்சு தர்மா தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இஸ் த பீஸ் சாண்ட் ஆஃப் சாந்தோக்ய உபநிஷத் அண்ட் that meaning has been given to you. Coming into the present topic, Chandogya Upanishad, chapter 2, section 23, and mantra number is 1. I'm giving highlights. The topic of Sama, the term Sama, refers to the Vedic knowledge that's like in an inflorescence form. It's a tree when it bears, comes to a state of bringing out flowers, bunch of flowers. The tree is as if singing. The Vedic revelation, sages brought them in the form of Rig Veda, Yajur Veda, Atharva Veda. There are three basic Vedas. But then a climax arose out of the three, and brought into Samaveda. And Samaveda is allegorically described as the essence of all the Vedas. Subtle point you have to understand. When we are talking about Vedas, we are not talking about books. We are talking about knowledge.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the program you are about to listen to is Shiva Sahasranama Meaning with Analysis by Shri Karthik Ramachandran. Namaste.
2: We can take up some names and then I'll be explaining the connecting that with the Veda Vedantic import. Sthirakstha.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Avagada Divat. दृष्टफलस्य उपायान्तरस्य अप्राप्तेः
3: दृष्टफलकस्य इत्यर्थः दृष्टफलकं किमपि उपायान्तरम् अत्र न प्राप्तम् तत्र प्राप्तम् अवघातस्थले नखविदलनम् दृष्टफलकम् अधुनोडिय फलं दुष्टनाशं तां फलं अन्तमादि दृष्टफलकमान उपायङ्गल् पलविधमान उपायङ्गल् अङ्ग कडचिरुक इङ्ग अदु कडकल ஒரே ஒரு உபாயம் தான் இருக்குமாமிருஷ்ணாமிருத்தியஸ்வாபிதானீமாதத்தை அதுவா பஞ்ச பஞ்ச நகா பக்ஷியா அது இன்னும் சரளமா இருக்கும் அதான் சொல்றேன் பஞ்ச பஞ்ச நகா பக்ஷியா பிரம்ம க்ஷத்ரேன ராகவான்னு ராமாயணத்துல ஒரு ஒரு இது வரும் பாலி பாலி சொல்ற வாக்கியம் இது பஞ்ச பஞ்ச நகா பக்ஷியானு இல்லையா பாலி ஸ்ரீ ராமரே பார்த்து சொல்றது பாலி அஸ்திரம் இது என்ன சொல்றது ஒளிஞ்சு நின்று அஸ்திரம் துவாரா தஸ்ய ஹனனம் கிருதம் கலு ராமாயணம் தரி பாலி பிருச்சதி போ ராம துவயா கிமர்த்தம் மம ஹனனம் கிருதம் மம ஹனனம் கிமர்த்தம் கிருதம் இது தவ தர்மோ வாயம் இத்தியாதி விகல்பிய ராமம் கண்டயதி பாலி தத்ர ஏகா கோடி யம் நது பக்ஷணார்த்தம் நது பக்ஷணார்த்தம் மம ஹனனம் கிருதம் குதஹ பஞ்ச பஞ்ச நகா கலு பக்ஷியா இது பிராமணேன க்ஷத்ரியேன ச அந்த மாம்ச பக்ஷணம் இருக்கிற பட்சத்துல அந்த யுகாந்தர தர்மம் இப்ப கலியுகத்துல கிடையாது யுகாந்தரே மாம்ச பக்ஷணே நிஷேதோ நாஸ்தி இது அஸ்தி மாம்சபக்ஷண வர்ஜனம் உத்கிருஷ்டம் இது அஸ்தி ஆனால் மாம்சபக்ஷண மாம்சபக்ஷணேபி அனுமதிராசீத் யுகாந்தரே தானிமபி சர்வேஷாம் மாம்சம் ந பக்ஷணீயம் பஞ்ச பஞ்ச நகாஹ இருக்கு தத்ர பஞ்சானாம் பஞ்ச ஜந்தூனாம் தத்ர பட்டிகா வர்த்தது லிஸ்ட் இருக்கு அதுதான் பக்ஷணம் பண்ண வேற அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே பக்ஷணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அது சொல்லக்கூடிய வாக்கியம் பஞ்ச பஞ்ச நகா பக்ஷியா பஞ்சநகாக பஞ்ச பஞ்சநகயுக்தாக பஞ்ச பிராணினஹ தேஷாமேவ பக்ஷணம் கர்த்தவியம் இது விதி அஸ்தி இது விதியா இது விதின்னு சொல்ல முடியுமா மாம்ச பக்ஷணம் தாவத் விதாதும் நசக்கியதே ந விதாதவியம் ராகத பிராப்தத்துவம் எஸ்ய மாம்ச பக்ஷணே ராகோ வர்த்ததே சஹ ஸ்வயமேவ பிரவர்த்ததே அத மாம்ச பக்ஷணே விதிஹி ந பவதி நியமோபி நாஸ்தி நியமோபி நாஸ்தி இத்யுக்தே பஞ்ச நியமத்துக்கும் அந்த நியமத்துக்கும் பரிசங்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னா சின்ன வித்தியாசம் இல்லை பெரிய வித்தியாசம் இருக்கு வையாகரணால ஒத்துக்க மாட்டார் வையாகரண மதே பரிசங்கையும் நியமம் ஒண்ணுன்னு சொல்றான் அப்படி இல்லை இப்போ ரீஹின் அவஹந்தி துத்தே அவஹனனேனைவ கர்த்தவியம் இத்துக்கே அவஹனனம் கர்த்தவியமேவா வருது இல்லையா அவஹனனேனைவ கர்த்தவியம்னு இருக்காது கர்த்தவியமா வருது இப்போ இதர நிவர்த்தவும் தாத்பரியம் பரிசங்கியாயா நியமனே தாத்பரியம் நியமவிதே நியமனே தாத்பரியம் இருக்கு அங்க அப்படி சொன்னா எப்படி இருக்கும் பஞ்ச பஞ்ச நகாக பக்ஷியாக ஏவா பஞ்ச பஞ்ச நகாக ஏ பிராணினஹ வர்த்தந்தே தே அவசியம் பக்ஷியாக அர்த்தமா இதரேஷாம் பக்ஷணம் ந கர்த்தவியம் தானே தாத்பரியம் இது பக்ஷிக்கணும் தாத்பரியம் இல்ல இது பக்ஷிக்கிறதோ இல்லையோ அது உன்னுடைய இஷ்டம் பக்ஷிக்கிறதா இருந்தால் இதுதான் பக்ஷிக்கணும் இதை தவிர்த்து வேற பட்சிக்க
2: கூடாது
3: தாத்பரியம் புரிஞ்சுக்கணும் இதர நிவர்த்தோ தாத்பரியம் அப்படி இருந்தா பரிசங்க அப்படின்னா பரிசங்கியா இது என்ன பண்றது டைரக்ட் இதர நிவர்த்தியே சொல்றது இதர நிவர்த்தி வந்துருத்தோம்னா இதுக்கு நியமம் நியமம் சில இடத்துல வரும் சில இடத்துல வராது இந்த ரீஹீன வகந்தி எத்திரக்கும் பவதி விதிஸ்து சாட்சாத் அவஹனனசிய நியமனம் கரோதி இதர நிவர்த்தி பவதி கலு இதர நிவர்த்திஸ்து அர்த்தாத் பவதி அர்த்தாத் இப்ப என்ன ஆச்சுன்னா நியமஸ்தலே இதர பரிசங்கியா அஸ்தி பரிசங்கியாஸ்தலே நியமோபி அஸ்தி யத் பரிசங்கியாயதே தத் வெதிரிக்தஸ்ய நியமோ லப்யதே அர்த்தாத் அர்த்தாத் வரலாம். பரந்து வைலக்ஷண்யம் கிம் இத்யுக்தே நியமவிதிஸ்து சாக்ஷாத் நியமனம் கரோதி இதர நிவர்த்திஸ்து அர்த்தாத் பவதி. பரிசங்கியாவிதிச்சேத் சாக்ஷாத் பரிசங்கியாம் கரோதி தத் பின்னஸ்ய நியமஸ்து அர்த்தாத் பவதி. இதுதான் வித்தியாசம், புரியுது இல்லையா? அது ஒன்று, அது ஒரு வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் இது. அது பரிசங்கியாவிதம் எப்படின்னா, ஒரு நிஷேதத்தினுடைய வேலை விதி வாக்கியம் பண்றதா இருந்தால் எப்படியோ அதுதான் பரிசங்கியாவிதி. உண்மையா நிஷேத வாக்கியம் சொல்லணும், நிஷேத வாக்கியம் நிஷேத வாக்கிய வக்தவியே தஸ்தானே விதி வாக்கியம் இருந்தா எப்படி இருக்கும்? நிஷேத தாத்பரியகோ விதி பரிசங்கியா விதி. இதானி பசியது பவந்தௌ தௌ பிரதிதினம் பாடார்த்தம் ஆகச்சதா தௌ நியமேன ஆகச்சதா இது மன்யதாம். அஹம் வதாமி ஸ்வஹ பவான் ஆகச்சது இது வதாமி. இதுக்கு என்ன அர்த்தம்? பவான் ஆகச்சது இது கிமர்த்தம் வக்தவியம்? ஸ்வயமேவ ஆகச்சத்யேவ ஆதரி பவதா கிம் அவகந்தவியம் மம ஆகமனம் மாஸ்து இது லப்யதே கலு. இதானி மயா விதிரேவ கிருதா வஸ்துகத்ய விதி வாக்கிய சாயையா வர்த்ததே தத் வாக்கியம் பவான் ஆகச்சது இத்யுக்தே அர்த்தாத் கிடைக்கிறது இல்லையா? அர்த்தாத் இல்ல, உண்மையா இது வந்து விதி இல்ல, அதுதான் டைரக்ட் அர்த்தம். பவதான் ஆகந்தவியம் இது வாக்கியார்த்த பிரதியது. இதுதான் பரிசங்கியா விதி. இன்னொரு விஷயம், விதி நியம விதிக்கும் பரிசங்கியா விதிக்கும் இருக்கிற வித்தியாசம், பாக்ஷிக பிராப்தோ சதி நியம சமுச்சித்திய பிராப்தோ சதி பரிசங்கியா. பாக்ஷிகி பிராப்தி சமுச்சித்திய பிராப்தி, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நியம விதினா எப்ப சொல்லணும்னா, எப்ப இருக்கணும்? வ்ரீஹி நவஹந்தி இத்தியத்திர பல உபாயங்கள், துஷநாசம் பண்றதுக்கு பல உபாயங்கள். அதுல அவஹனனம் ஒரு உபாயம், நக விதலனம் இன்னொரு உபாயம், ரெண்டு வச்சு போவோம். அதுல அவஹனனம் பண்றதா இருந்தால் நகவிதனம் பண்ண முடியாது, நகவிதலனம் பண்றதா இருந்தால் அவஹனனம் பண்ண முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? அப்பதான் நியமம் நகவிதளனேனா இத்துக்கு நகவிதளனம் அவஹனனம் மிளித்வா கர்த்தும் நிசக்கியதே. எஸ்ய வ்ரீஹே நகவிதளனேன துஷநாசோ ஜாத புனஹ தஸ்யைவ வ்ரீஹே அவஹனனேனாபி துஷநாச கர்த்தும் சக்யதே வா? தர்ஹி யதி நகவிதளனம் குர்யாத் தர்ஹி அவஹனனம் அப்ராப்தம் பவதி. இந்த ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா? இதுதான் பாக்ஷிக அப்ராப்தின்னு சொல்றது. பாக்ஷிகீ பிராப்தி அவஹனனஸ்ய பாக்ஷிகி, பாக்ஷிகி பிராப்தியும் இருக்கு அப்ராப்தியும் இருக்கு. அப்ராப்தின்னு வச்சுக்கோங்க, பாக்ஷிகி அப்ராப்தி கஷ்டித் சாட்சாத் அவஹனனமேவ கரோதி இது மன்யதாம் தஸ்யது க்ளேஷோ நாஸ்தி. கஷ்டித் நகவிதளனம் எதி குர்யாத் நகவிதளன பக்ஷே அவஹனனம் அப்ராப்தம் பவதி ததானிம் அவஹனனம் நியம்யதே. இப்படி இருக்கணும், அப்பதான் நியமவிதி. ரெண்டும் சேர்ந்து பண்ண முடியும்னா நியமவிதி இல்லை. அத்தையோ மயா உக்தம் பவந்தோ தோ நியமேன ஆகச்சதா. இதானி மயம் மம வாக்கியம் வர்த்ததே துவமேவ ஆகச்சா துவமே ஏவான் சொல்லல, சாரி துவம் ஏவான் வேண்டா, துவம் ஆகச்சா. துவம் ஆகச்சா இத்துக்தே இதானி துவயோ சமுச்சித்திய ஆகமனம் பிரசக்தம் ததா துவம் ஆகச்சா இது வாக்கியம் பிரயுக்தம். இதம் வாக்கியம் பின்னஸ்து நாகச்சது நாகச் மா ஆகச்சதோ இத்தியத்திர பரிவசிதி. அப்படி இருக்கணும். இந்த உதாரணமா இந்த கொடுத்த வாக்கியம் இருக்கு இல்லையா, பஞ்சபஞ்சநகா பக்ஷியா இது. தத்ர பஞ்சநகாக ஏ பஞ்ச பிராணினா தே பக்ஷணியா இது யதாஸ்ருதார்த்த தாத்பரிய அர்த்தஸ்துகா பஞ்சநகாக ஏ பஞ்ச பிராணினா தது அதிரிக்தாக ந பக்ஷணியாக இது. அத்த தேஷாம் அத்த சமுச்சித்திய பிராப்திரஸ்தி கதம் இத்துக்தே ஏ பஞ்சநகாக பஞ்ச பிராணினா தேஷாமபி பக்ஷணம் தது அதிரிக்தானாமபி பக்ஷணம் ராகத பிராப்தம் ஏதேஷாம் பக்ஷண பக்ஷே தேஷாம் பக்ஷணம் நபவதி இது நாஸ்தி கலு ததபி போது இதமபி போது இதபி சியாத் சம்பவதி சமுச்சித்திய பிராப்தி. இதுதான் சமுச்சித்திய பிராப்தி. அப்படி இருக்கும். இன்னும் நிறைய உதாரணங்கள், பிரசித்தமான இன்னொரு உதாரணம் இருக்கு இல்லையா, என்ன? இமாம கர்ப்பணன் ரசனாமிருதஸ்யேத்தி அஸ்வாபிதானீம் ஆதத்தே ஒரு விதி. அது என்னென்ன? இமாம கர்ப்பணன் ரசனாமிருதஸ்யான்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிண்டு அஸ்வாபிதானி, அஸ்வாபிதானி அஸ்வரசனா அஸ்வத்தினுடைய ரசனையே கயிறு கயிறு பிடிக்கணும் அர்த்தம். இதம் அயம் அர்த்தஸ்து அனேன போத்தியதே. இதம் கிமர்த்தம் உச்சதே இத்துக்தே கர்த்தபஸ்யாபி ரசனா கிரகணம் தத்த பிரசக்தம். ஒரு யாகத்தில் கர்மானுஷ்டான மத்தியே அஸ்வமும் இருக்கு, அஸ்வத்தையும் அழிச்சுண்டு வருது, கர்த்தபத்தையும் அழிச்சுண்டு வருது. கர்த்தப ரசனா கிரகணம் அப்படி கர்த்தவியம், அஸ்வரசனா கிரகணம் அப்படி கர்த்தவியம், ரெண்டும் கர்த்தவியமா பிராப்தம் வர்த்ததே. தரி அஸ்வரசனா கிரகணம் காலேவ மந்திரோ வர்த்தவியா கர்த்தபிரசனாகிரகண காலே மந்திரோ நவக்தவியா தூஷ்ணி சமுச்சித்திய பிராப்தி. அங்க சமுச்சித்திய பிராப்தி இருக்கு. எப்படின்னால் இந்த மந்திரம் மந்திர பிரயோக கர்த்தவியான்னு எப்படி தெரியறது? இந்த அஸ்வரசனா கிரகணம் அஸ்து அஸ்வரசனா கிரகணம் கர்த்தும் சக்கியதே கலு மந்திர வக்தவியோகா இத்தியுக்தே மந்திர வக்தவியா தத் கதம் நியாயதே இத்தியுக்தே அந்த பிரகரணத்துல இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை படி மந்திர லிங்கம் இத்தியுச்சதே பகவதி மீமாம்சா அர்த்த சங்கிரா ஸ்ரோதவியா இது மையா உத்தம் தத் நஸ்ருதம் அதைவ இந்த சமம் இல்லைன்னா இதெல்லாம் புரியும். அதுல வர்றது இல்லாம் அந்த மந்திரம் படிச்சாலே மந்திர லிங்கம் இத்தியுச்சதே லிங்கேன விநியோக பகுதி மந்திரஸ்யா இமாம் அக்ரப்ணன் ரசனாம் இருக்கு இல்லையா அப்புறம் வேண்டாம் இதுதான் பூர்ணம். அக்ரப்ணன் வைதிக பிரயோகம் கிருண்ணன் நித்யர்த்தம் ரசனாம் இருக்கு இல்லையா ரசனாம் கிருண்ணன் இருக்கும் இல்லையோ தரி அஸ்ய மந்திரஸ்ய ரசனா கிரகணே விநியோக அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் பார்த்தாலே தெரியும் ரசனா கிரகணே விநியோக தெரியறது இல்லையா. அப்போ அந்த அர்த்தத்தை பார்த்துட்டு மந்திரத்தை விநியோகம் பண்றதுக்கு லிங்கேன விநியோகான்னு பேரு லிங்கேன விநியோக மந்திரஸ்ய லிங்கேன விநியோகோ பவதி கஸ்மின் கர்மணி ரசனா கிரகணே அவ்வளவுதான் தெரியும். அது கர்த்தம ரசனையோ அஸ்வரசனையோ கோவனுடைய ரசனையோ வேற ஏதாவது ரசனையோ ஒன்றும் தெரியாது. ரசனா கிரகணே அஸ்ய மந்திரஸ்ய விநியோகம் தெரியும் இல்லையா லிங்கேன விநியோகோ பவதி தரி அஸ்மின் சந்தர்ப்பே இதானி ரசனா துவயம் பிரசக்தம் அஸ்வரசனா கர்த்தபரசனா தரி கஸ்ய கிரகணம் கர்த்தவியம் மந்திரம் உக்துவா துவயமபி போது வக்தும் சக்கியதே கலு கஹ நிர்ணயஹ ஸ்யாத் அஸ்மாகம் லிங்கம் திருஷ்ட்வா மந்திரஸ்ய அர்த்தம் திருஷ்ட்வா எது நிர்ணயம் குர்மஸ்சேத் கஹ நிர்ணயஹ ஸ்யாத் உபயம் ஆமா அஸ்வரசனா கிரகண காலேபி மந்திரம் வதது அஸ்வரசனாகிரகணகாலேபி மந்திரஸ்ய பிரயோகம் பவது கர்தபரசனாகிரகணகாலேபி மந்திரஸ்ய பிரயோகம் பவது இதி ப்ராப்தம் ஏவம் ஏதத் ப்ராப்தி தசாயாம் ஏகம் ஏகஹ விதிஹ ப்ரவர்த்ததே இமாம் அக்ரப்ணம் ரசனாமிருதஸ்யேத்தி அஸ்வாபிதானி மாதத்தே அஸ்வாபிதானி நாம அஸ்வரசனா அஸ்வரசனே பிடிக்கணும். இதானிம் அஸ்மாகம் சங்கா பவதி கிமர்த்தம் அயம் விதிஹ மந்திரஸ்ய லிங்கம் திருஷ்டுவா எவ ஞாயதே கலு ரசன பிடிக்க கயர் பிடிக்கிற சமயத்துல சொல்ல வேண்டிய மந்திரம் லிங்கேன இவ பிராப்தம் கலு தரிஹி அபூர்வ விதிர் நாயம் நாபி நியம விதி குதஹ பாக்ஷிகி அப்ராப்தி அத்த நாஸ்தி குதஹ இத்துக்தே ஏத்யம் இமம் மந்திரம் உக்த்வா கர்தபரசனா கிரகணம் கிரியேத தரி அஸ்வரசனா கிரகணம் கர்த்தும் ந சக்யேத இது அஸ்தி வா ததபி கிரியதாம் இதமபி கிரியதாம் தரி பாக்ஷிகி அப்ராப்திர் நாஸ்தி அத்த யதா அவஹனனஸ்தலே கதமுக்தம் யதி யதி துக நகவிதலனேன துஷநாசஃ ஸ்யாத் இதம் கர்த்தும் அவஹனனம் கர்த்தும் ந சக்யதே தது அத்ர சம்பவதி வா ந சம்பவதி தரி நியம விதிர்ன தரி கிம் பரிசங்கியா விதிஹி இதி தரி கோர்த்தஹ யத அஸ்வரசனாம் விஹாய ரசனாந்தரம் தத்ர ப்ராப்தம் தஸ்ய கிரஹண காலே அயம் மந்த்ரோ ந வக்தவ்யம் தூஷ்ணீம் கிரஹணம் கர்த்தவ்யம் இது நிர்ணயோ பவதி இதி அயமே பரிசங்கியா விதி பரியாப்தம் பவதாம் அத்ர ஏதா ஏதா ஞானம் பரியாப்தம் இதானி தத்வத் அத்ர பரிசங்கியா விதிர் பவதி வா இதி விசார பரிசங்கியா விதிஷ் சேத் கிம் பவதி கதம் கதம் அர்த்தஹ ஸ்யாத்
4: பிரமாணாந்தரேண அபி இதம் ஞாதும் சக்யதே
3: ததபி நம்பவதி இத்தியோ இதானி நியம விதேஹே நிராகரணேன இதமபி நிராகிருதமே வா
4: பாக்கித்ய பிராப்தி அன்யப் பக்ஷஹ இதி பக்ஷஹ ஏவ நாஸ்தி
3: வே தத்ர வேதாந்த வாக்கியைஹி யத் பிரதிபாத்தியதே பரமாத்மஸ்வரூபம் பிரதிபாத்தியதே தஸ்ய நிர்ணயாய வேதாந்த வாக்கிய பிரமேயஸ்ய நிர்ணயாய வேதாந்த வாக்கிய விசாரம் வினா அன்யஹ கோபி உபாயஹ பக்ஷே பிராப்தோபி நாஸ்தி சமுச்சித்யாபி ந பிராப்த பாக்ஷிகி அபி பிராப்தர் நாஸ்தி சமுச்சித்யாபி பிராப்தர் நாஸ்தி
4: சமுச்சயனம் இத்யுக்தே யதி அன்யஹ கஷ்டன
3: சத்யம்
4: ததானிமேவ சமுச்சித்யே
3: ஏவம் கலு பிரமேய நிர்ணயார்த்தம் விசாரம் வினா அன்யத் கிஞ்சித் பிராப்தம் சேத் தஸ்ய வியாவர்த்தனாய ஸ்ரவணமேவ கர்த்தவ்யம் ந அன்யத் வர்ணலிய ந அன்யத் ந அன்யத் கிம் கிமபி அன்யத் பிரசக்தமேவ நாஸ்தி
4: பாக்ஷிக்தயாபி ந பவதி சமுச்சித்யே
3: ந பிராப்தம் தரி பரிசங்கியாவித ந இதி ததுச்சதே பசந்து அது ரெண்டு மூணு விதமா யோசிக்கிறார் அவர் பரிசங்கியா விதி ரெண்டு மூணு விதமா யோசிக்கிறார் ஏவம் ஹி எதி ஏவம் ஹி இத்துக்தே எதி பரிசங்கியா விதி ஆசிரியதே தரிஹி ஒரு விதமா இப்படி வரலாம் வேதாந்தாஹ ஸ்ரோதவ்யாஹ அஸ்ய அர்த்தக ஸ்ரோதவ்யா ஏவ ந அத்யேதவ்யா இப்படி அர்த்தமா அது தப்பு தானே
4: தயோஹ பேதஹ
3: ஆ ஸ்ரவணம் நாம தாத்பரிய நிர்ணயானுகூல வியாபார அத்தியனம் நாம இதானிம் கண்டஸ்தீகரண பரியந்தோ வியாபார அத்தியனம் நாம குருமுகோச்சாரண அனுச்சாரணம் அத்தியனம் तन्न कर्तव्यमिति वा? तद् तदपि कर्तव्यं खलु. तर्हि वेदान्ता श्रोतव्याः इत्युक्ते श्रोतव्या एव, किं न अध्ययनं मास्तु इति. अपि अर्थं वा? अपि वेदं वेल वरुमा ఏన అధ్యయనం అధ్యయనమే పన్నామా ఇది విచారం పన్న ముడి విచార్య విచారణీయానాం వాక్యానాం అధ్యయనం పూర్వమేవ అపేక్షతే ఖలు అదనాల పరిసంఖ్య పరిసంఖ్య ఇందాల ఇంద మారి పరిసంఖ్య వర ముడియదు
2: తథా సతి అనధీత వేదాంతానాం విచార అయోగాత్ పురుషార్థ అసంభవః
3: అనధీత వేదాః ఇతితే గురుముఖోచ్చారణ అనుచారణమేవ ఏన నకృతం తేన విచారయితుం న శక్యతే
4: తసీవ
3: ఏం తరిహి విచారోపి నభవతి పురుషార్థోపి నభవతి కిమపి నభవతి అధ్యయనమే ఇల్లేనా ఒన్నుమే నడకదు అప్రం అదనాల అధ్యయనస్య పరిసంఖ్యా ఇది వక్తుం న శక్యతే పరిసంఖ్యా ఇది శబ్దస్య నిషేధః ఇతి అర్థః పరిసంఖ్యాయతే పరిసం ఉపసర్గద్వయ పూర్వక ఖ్యాధాతు ఖ్యాధాతుక అర్థ జ్ఞానం నర్థం పరంతు ఆ ఉపసర్గయోగేన నిషేధార్థ లభ్యతే పరిసంఖ్యాయతే నిషిధ్యతే ఇతి అర్థః తరిహి శ్రోతవ్యః ఇది వాక్యం అధ్యయనస్య నిషేధార్థం పరిసంఖ్యావిధి ఇది వక్తుం న శక్యతే
2: యది వేదాంత శ్రవణస్య పరిసంఖ్యా పరత్వం
4: కర్మార్థ శ్రవణ
2: నిషేధత్వ రూపం ఇది విచారః
3: అదుకు మేల కేగరార్ అప్పుడు ఇల్ల అప్పుడు పరిసంఖ్య ఇల్ల వేదాంత శ్రవణం విధీయతే ఖలు అత్ర వేదాంతా శ్రోతవ్యా ఇది కథనేన కిం లభ్యతే ఇత్యుక్తే కర్మకాండం న శ్రోతవ్యం శ్రోతవ్యం కర్మకాండ విచారః మాస్తు ఇతేదర్థం వేదాంత శ్రవణం
4: ఇత్యుక్తే
3: సత్యం తదు యోజనీయం ఖలు అత తదధ్యాహ్రియతే ఆత్మా వా అరే ద్రష్టవ్య శ్రోతవ్య శ్రోతవ్య ఇత్యస్య అర్థ కః తాత్పర్య విచార కర్తవ్య తాత్పర్య విచారం కర్తుం తాత్పర్యవత్ వాక్యం కించిత్ యోజనీయం ఖలు తత్ కిం వేదాంత వాక్యమేవ తర్హి వేదాంత వాక్య శ్రవణం విధీయతే ఇత్యాగతం సహ పరిసంఖ్యా విధి చేత్ తత్ర కిం తేన సన్నికృష్టం కిం కర్మకాండ కర్మకాండ వాక్య విచారో మాస్తు ఇతి అయమేవ కర్మకాండ విచార శ్రవణం పరిసంఖ్యాయతే ఇతి వక్తుం శక్యతే వా? న శక్యతే ఇతి వదతి పశ్యతు కథం. యది వేదాంత శ్రవణస్య పరిసంఖ్యాపరత్వం కర్మకాండ శ్రవణ నిషేధ పరత్వ రూపం అర్థావగత అయమేవ అత్ర పరిసంఖ్య ఇత్యుక్తే కర్మకాండ శ్రవణం న కర్తవ్యం
2: వేదాంతాః శ్రోతవ్యాః ఇత్యుక్తే
4: వేదాంత వాక్యానామేవ శ్రవణం కర్తవ్యం
3: ఇది కిం న కర్మకాండ శ్రవణ కర్మకాండ వాక్య తాత్పర్య విచారో న కర్తవ్యః
2: తదా విచారాభావాత్
3: ఇది இந்த மாதிரி அர்த்தங்களை எப்படி கொண்டு வருதுன்னா முமுக்ஷுவா இருக்கிறவன் இப்படி சொல்லுவா இல்லையா உபன்யாசம் பண்றான் கர்மகாண்ட விசாரணும் தேவையில்லை முமுக்ஷுவா இருக்கிறவன் வேதாந்த வாக்கிய விசாரம் தான் பண்ணணும் உபன்யாசம் பண்ணுவாங்க இல்லையா ஜனங்கள் அந்த மாதிரி அர்த்தம் பிரசக்தி இருக்கு அதனாலதான் அது கண்டனம் பண்றாங்க அப்படி இல்லை அப்படி சொல்லக்கூடாது சர்வம் அபேட்சதே ததா அப்படின்னா என்ன வரும் கர்ம கர்மகாண்ட வாக்கிய விசாரமே பண்ண வேண்டா முமுக்ஷுவா நீ முமுக்ஷுவாச்சு இல்லையா போறும் கர்மகாண்ட விசாரம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம ஒன்றும் பண்ண போறதில்ல ஒன்றும் கர்மகாண்ட விசாரம் ஒன்றும் பண்ணவே வேண்டாம்னு சொன்னா என்ன வரும் கர்மானுஷ்டானமே வந்து சம்பவதி கர்மகாண்ட வாக்கியானம் அர்த்த நிர்ணயம் ஆஸ்தித்தவா அப்ப கர்மானுஷ்டானமே இல்லாம போயிடும் தேனக்கும் கர்மகாண்ட அனுஷ்டானம் கர்மானுஷ்டானம் மாஸ்து இத்தியுக்தே ததபாவே
2: ததபாவே சித்தசுத்திய பாவாத் ஞான அனுற்பத்தி அனுற்பத்தி சியாத்
3: ததபாவே ్రహ్మజ్ఞానే ప్రతిబంధకభూతాన్ని దురితాన్ని చిత్తమాలిన్యాన్ని రాగద్వేషాది రూపాన్ని సర్వాణి తత్రైవ తిష్టంతి ఇత్యుక్తే ప్రతిబంధకవశాదేవ జ్ఞానస్య ఉత్పత్తిరేవ న స్యాత్ తస్మాత్ పూర్వోక్తమేవ సమీచీనం పూర్వోక్తం విధిరేవ నాస్తి విధిర్ విధిం వక్తుం యత్న క్రియతే చేత్ క్లేశో భవతి తస్మాత్ పూర్వోక్తమేవ సమీచీనం అన్యదపి బహు ఆశంకితం శక్యతే తస్య నివృత్త్యర్థం ఏదస్య నివృత్త్యర్థం యత్కిమపి భవతా ఉచ్యతాం సర్వం భ్రాంత్యా ప్రాప్తం ఇత్యేవ వక్తవ్యం ఖలు వస్తుతః న ప్రాప్తం విచార్య నిర్ణయ విచా ప్రమేయ విషయ ప్రమేయ నిర్ణయార్థం విచార ఏవ వాస్తవికం సాధనం అన్యత్ కిమపి యత్కిమపి భ్రాంత్యా ప్రాప్తం విచారమే ఇల్లామ అప్పుడు వరలామో ఇప్పుడు వరలామో పల విధమాన భ్రాంతిగలు అది తన్నివృత్త్యర్థం ఇది కల్పయితుం శక్యతే పరంతు తదపి న కర్తవ్యం కుతః భ్రాంత్యా ప్రాప్తస్య నివృత్త్యర్థం విధి ప్రవర్తతే ఇతి న వక్తవ్యం லோகே யத்கிஞ்சித் யதா கதஞ்சித் பிராந்தியா பிராப்தம் தன் நிவர்த்தியர்த்தம் இதி மாஸ்து. தஸ்மாத் பிரமாணேன பிராப்தஸ்ய பிரமாணேன பிராப்தஸ்ய சாதனாந்தரஸ்ய வியாவர்த்தியர்த்தம் நகவிதலனம் து பிரமாணேன பிராப்தம் ஞாயிதே கலு துஷணாசனம் பிரதி நகவிதலனம் சாதனம் இது பிரமாணம் வர்த்தது. பிரமாணேன பிராப்தஸ்ய நிவர்த்தியர்த்தமேவ விதிஹ பவதி நியமோ வா பரிசங்கியா வா ததர்த்தமேவ பவதி. தரிஹி அத்ர வேதாந்த வாக்கிய பிரமேய நிர்ணயம் பிரதி கிமபி அந்யத் உபாயாந்தரம் பிராப்தம் இது வக்தவ்யம் சேத் கேன பிரமாணேன பிராப்தம் இது வக்தவ்யம். ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால பிராப்திரேவ நாஸ்தி உபாயாந்தரஸ்ய பிராப்திரேவ நாஸ்தி இது கிருத்வா நியமோ வா ந சம்பவதி பரிசங்கியாபி ந சம்பவதி. பாக்ஷிகே அப்ராப்தர் நாஸ்தி இது கிருத்வா நியமோ ந பவதி சமுச்சித்ய பிராப்திரபி நாஸ்தி இது கிருத்வா பரிசங்கியாபி ந பவதி அபூர்வ விதிஸ்து சர்வதா ந பவதி. தரிஹி விதித்ரயஸ்யாபி அத்ர அனவகாஷே விதித்வமேவ நாஸ்தி ஸ்ரோதவ்யஹ இதி தோ அயம் விதிரேவ ந பவதி இதி. தரி கிம் இதி வக்தவ்யம் தத் கதம் தரி வாக்கியஸ்ய உபயோக கஹ இதி தத் பரம் வக்தவ்யம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய. சதரி

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of shivam.org, the next program is Shiva Stotras. In this, you are about to listen Dham Dham Dhamaruvala, presented by Gaurav Malhotra. Thank you. ஓம் நம சிவாய்.
2: டம் டம் டமரூ வாலா படா மத் வாலா படா மத் வாலா ஹே. டம் டம் டம் டம் டமரூ வாலா படா மத் வாலா படா மத் வாலா ஹே. कैलाश पे रहने वाला बड़ा मत वाला बड़ा मत वाला है. डम डम डम डम डमरू वाला बड़ा मत वाला बड़ा मत वाला है. शिशु पर चटा की शोभा निराली शोभा निराली. शिशु पर चटा की शोभा निराली शोभा निराली. जटा में बहे गंगा की धारा बड़ा मत वाला बड़ा मत वाला है. डम डम डम डम.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka Mandalam 1 Suktam 78. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வித்யேஸ்வர சம்ஹிதையில் போன செஷனில் 11வது அத்தியாயம் பூர்த்தியாச்சு. இப்போ 12வது அத்தியாயம் ஆரம்பிக்கும். ஓம் அபத்வாதசோத்யாய சிவக்ஷேத்ர வர்ணனம். சூத உவாச சுணுத்வம் ரிஷயஃ பிராஜ்ஞா சிவக்ஷேத்ரம் விமுக்திதம் ததாகமாம் ததோ வக்ஷே லோகரக்ஷார்த்தமேவஹி பஞ்சாஷத் கோடி விஸ்தீர்ணா சசைல வனகானனா சிவாஜ்ஞயா ஹி பிருத்திவீ லோகம் த்ருத்வா ச திஷ்டதி தத்ர தத்ர சிவக்ஷேத்ரம் தத்ர தத்ர நிவாசினாம் மோக்ஷார்த்தம் க்ருபயா தேவ க்ஷேத்ரம் கல்பிதவான் பிரபுஹு பரிக்ரஹாத்ருஷீணாம் ச தேவானாம் ச பரிக்ரஹாத் ஸ்வயம் பூதான்யதான்யானி லோகரக்ஷார்த்தமேவஹி தீர்த்தே க்ஷேத்ரே சதா காரியம் ஸ்நானதான ஜபாதிகம் அன்யதா ரோக தாரித்ர்ய மூகத்வா வ்யாப்னுயா நரஹ அதாஸ்மின் பாரதே வருஷே ப்ராப்னோதி மரணம் நரஹ ஸ்வயம் பூஸ்தான வாசேன புனர்மானுஷ்யமாப்னுயாத் க்ஷேத்ரே பாபஸ்ய கரணம் த்ருடம் பவதி பூசுராஹ புண்யக்ஷேத்ரே நிவாசேஹி பாபம் மண்வபி நாசரேத் ஏன கேனாப்பி உபாயேன புண்யக்ஷேத்ரே வசே நரஹ சிந்தோ ச நதீ தீரே சந்தி க்ஷேத்ரான்யநேகஜஹ சரஸ்வதி நதீ புண்யா ப்ரோக்தா ஷஷ்டிமுகா ததா தத்தீரே வசேத் பிராஜக்ரமாத் ப்ரஹ்மபதம் லபேத் இமவத் கிரிஜா கங்கா புண்யா சதமுகா நதி தத்தீரே சைவ காஷ்யாதி புண்யக்ஷேத்ராண்யநேகஜ தத்ர தீரம் பிரசஸ்தம் ஹி மிருகே மிருக ப்ரஹஸ்பதௌ சோனபத்ரோ தசமுக புண்ணியோ அபீஷ்டஃபலப்ரத தத்ர ஸ்நானோபவாசேன பதம் வைநாயகம் லபேத் சதுர்விம்சமுகா புண்யா நர்மதா ச மகாநதி தஸ்யாம் ஸ்நானேன வாசேன பதம் வைஷ்ணவமாப்னுயாத் தமசா த்வாதசமுகா ரேவா தசமுகா நதி கோதாவரி மகாபுண்யா பிரம்ம கோவதநாசினி ஏகவிம்சமுகா ப்ரோக்தா ருத்ரலோகப்ரதாயினி கிருஷ்ணாவேணி புண்ணியநதி சர்வபாபக்ஷயாவஹா சாஷ்டாதசமுகா ப்ரோக்தா விஷ்ணுலோகப்ரதாயினி துங்கபத்ராதசமுகா ப்ரஹ்மலோகப்ரதாயினி சுவர்ணமுகரீ புண்ணியா ப்ரோக்தா நவமுகா ததா தத்ரேவ சுப்ரஜாயந்தே ப்ரஹ்மலோகச்சுதா ததா சரஸ்வதீ ச பம்பா ச கன்யா ஸ்வேதநதீ சுபா ஏதாசாம் தீரவாசேன இந்திரலோகமவாப்னுயாத் சஹ்யாத்ரிஜா மகாபுண்ணியா காவேரீதி மகாநதி சப்தவிம்சமுகா ப்ரோக்தா சர்வாபீஷ்டப்ரதாயினி தத்தீரா ஸ்வர்கதாஶ்சைவ ப்ரஹ்ம விஷ்ணு பதப்ரதாஹ சிவலோகப்ரதாஶைவ ததாபீஷ்டஃபலப்ரதாஹ நைமிஷே பதரே ஸ்நாயான்மேஷகே ச குரௌரவௌ ப்ரஹ்மலோகப்ரதம் வித்யா ததஃ பூஜாதிகம் ததா சிந்துநத்யாம் ததா ஸ்நானம் சிம்ஹே கர்க்கடகேரவௌ கேதாரோதகபானம் ச ஸ்நானம் ச ஞானதம் விதுஹ கோதாவர்யாம் சிம்ஹமாசே ஸ்நாயாத் சிம்ஹபிருஹஸ்பதௌ சிவலோகப்ரதமிதி சிவேனோக்தம் ததா புரா யமுனாசோனயோ ஸ்நாயாத் குரௌ கன்யாகதேரவௌ தர்மலோகே தந்திலோகே மகாபோகப்ரதம் விதுஹ காவேரியாம் ச ததா ஸ்நாயாத் துலாகேதூரவௌ குரௌ விஷ்ணோர்வச்சனமாஹாத்மியாத் சர்வாபீஷ்டப்ரதம் விதுஹ விருஷ்டிகே மாதி சம்ப்ராப்தே ததார்க்கே குரு விருஷ்டிகே நர்மதாயாம் நதீ ஸ்நானாத் விஷ்ணுலோகமவாப்னுயாத் சுவர்ணமுகரீ ஸ்நானம் சாபகே ச குரௌ ரவௌ சிவலோகப்ரதமிதி ப்ரஹ்மணோ வசனம் ததா சிவலோகப்ரதமிதி ப்ரஹ்மணோ வசனம் யதா மிருகமாசீத் ததா ஸ்நாயாத் ஜாஹ்னவ்யா மிருககே குரௌ சிவலோகப்ரதமிதி ப்ரஹ்மணோ வசனம் யதா ப்ரஹ்ம விஷ்ணோஃ பதே புக்த்வா ததந்தே ஜ்ஞானமாப்னுயாத் கங்காயாம் மாகமாசேது ததா கும்பகதே ரவௌ ஸ்ராத்தம் வா பிண்டதானம் வா திலோதகதம் திலோதகமதாபி வா வம்சத்வய பித்ருநாம் ச குலகோட்யுத்தரம் விதுஹ கிருஷ்ணாவேண்யாம் பிரசம்சந்தி மீனகே ச குரௌ ரவௌ தத்தத் தீர்த்தே ச தன்மாசீ ஸ்நானம் இந்திரபதப்ரதம் கங்காம் வா சஹ்யஜாம் வாபி சமாஸ்ருத்ய வசேத் புதஹ தத்காலக்ருத பாபஸ்ய க்ஷயோ பவதி நிஶ்சிதம் ರುದ್ರಲೋಕಪ್ರಧಾನ್ಯೇವ ಸಂಧಿ ಕ್ಷೇತ್ರಾನ್ಯನೇಕಜ ತಾಮ್ರಪರ್ಣೀ ವೇಗವತಿ ಬ್ರಹ್ಮಲೋಕಫಲಪ್ರದೇ ತಯೋಸ್ತೀರೇಹಿ ಸಂತ್ಯೇನ ಕ್ಷೇತ್ರಾನಿ ಸ್ವರ್ಗದಾನಿ ಚ ಸಂತಿ ಕ್ಷೇತ್ರಾನಿ ತನ್ಮಧ್ಯೆ ಪುಣ್ಯದಾನಿ ಚ ಭೂರಿಜಃ ತತ್ರ ತತ್ರ ವಸನ್ ಪ್ರಾಜ್ಞಸ್ತಾದೃಶಂ ಚ ಫಲಂ ಲಭೇತ್ ಸದಾಚಾರೇಣ ಸದ್ವೃತ್ಯಾ ಸದಾ ಭಾವನಯಾಪಿ ಚ ವಸೇ ದಯಾಲುಃ ಪ್ರಾಜ್ಞೋ ವೈ ನಾನ್ಯಥಾ ತತ್ಫಲಂ ಲಭೇತ್ ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರೇ ಕೃತಂ ಪುಣ್ಯಂ ಬಹುಧಾ ವೃದ್ಧಿ ಮೃಚ್ಛತಿ ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರೇ ಕೃತಂ ಪಾಪಂ ಮಹದನ್ವಪಿ ಜಾಯತೆ ತತ್ಕಾಲಂ ಜೀವನಾರ್ಥಶ್ಚೇತ್ ಪುಣ್ಯೇನ ಕ್ಷಯಮೇಷ್ಯತಿ ಪುಣ್ಯಮೈಶ್ವರ್ಯದಂ ಪ್ರಾಹು ಕಾಯಿಕಂ ವಾಚಿಕಂ ತಥಾ ಮಾನಸಂ ಚ ತಥಾ ಪಾಪಂ ತಾದೃಶಂ ನಾಶಯೇ ದ್ವಿಜಾಃ ಮಾನಸಂ ವಜ್ರಲೇಪಂ ತು ಕಲ್ಪಕಲ್ಪಾನುಗಂ ತಥಾ ಧ್ಯಾನಾದೇವ ಹಿ ಸನ್ನಶ್ಯೇ ನಾನ್ಯಥಾ ನಾಚ ಮೃಚ್ಛತಿ ವಾಚಿಕಂ ಜಾಪಜಾಲೇನ ಕಾಯಿಕಂ ಕಾಯಶೋಷಣಾತ್ ದಾನಾಧನಕೃತಂ ನಶ್ಯನ್ನಾನ್ಯಥಾ ಕಲ್ಪಕೋಟಿಭಿಃ ಕ್ವಚಿತ್ ಪಾಪೇನ ಪುಣ್ಯಂ ಚ ವೃದ್ಧಿಪೂರ್ವೇನ ನಶ್ಯತಿ ಬೀಜಾಂಶಶ್ಚೈವ ವೃದ್ಧ್ಯಂಶೋ ಭೋಗಾಂಶಃ ಪುಣ್ಯ ಪಾಪಯೋಃ ಜ್ಞಾನನಾಶ್ಯೋ ಹಿ ಬೀಜಾಂಶೋ ವೃದ್ಧಿರುಕ್ತ ಪ್ರಕಾರತಃ ಭೋಗಾಂಶೋ ಭೋಗನಾಶ್ಯಸ್ತು ನಾನ್ಯಥಾ ಪುಣ್ಯಕೋಟಿಭಿಃ ಬೀಜ ಪ್ರರೋಹೇ ನಷ್ಟೇತು ಶೇಷೋ ಭೋಗಾಯ ಕಲ್ಪತೆ ದೇವಾನಾ ಪೂಜಯಾ ಚೈವ ಬ್ರಾಹ್ಮಣಾನಾಂ ಚ ದಾನತಃ ತದೋಧಿಕ್ಯಾ ಚ ಕಾಲೇನ ಭೋಗಸದ್ಯೋ ಭವೇಂದ್ರಣಾಂ ತಸ್ಮಾತ್ ಪಾಪಂ ಅಕೃತ್ವೈವ ವಸ್ತವ್ಯಂ ಸುಖಮಿಚ್ಛತ ಇತಿ ಶ್ರೀ ಶಿವಮಹಾಪುರಾಣೇ ಪ್ರಥಮಾಯಾಂ ವಿದ್ಯೇಶ್ವರ ಸಂಹಿತಾಯಾಂ ದ್ವಾದಶೋಧ್ಯಾಯಃ ಓಂ
2: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் தேவபுராணே தாரே ஹவே கம் சுபவந்தே ஏதாவந்தோ வை தேவானாகம் சபாஹ அயேவாஸ்மை சபாந்தயச்சந்தி அயேனகும் சுமந்தே அந்தியேவேனம் கிரகபதீனாகும் சுமதே சோமா வனஸ்பதீனாம் ருத்ரப்பசூனாம் ருஹஸ்பதர்நாசாம் இந்திராஜ்யேஷ்டானாம் நித்ரஸ்பத்யானாம் கர்மதர்மபதீனாம் சேதயேமுதர்வம் பவதி கவிதாத்வாப்ரசவானாகும் சுமதானி ஜஹஸ்தம் கிரந்தா ஜித்துஹோத்யை மகதே க்ஷத்ராய மகதாதிபத்யாய மகதே ஜானராஜ்யாய.

0: சாதயதி அசௌ சுதந்திரயஜயாணயத்யாஹேலம் திருப்பிரதோஜிமானாச்சாஹ ஆயேதாஸ்கிந்ததாதி த்வாத்யாம் விமர்ஷே திவார்ஜிதமான பிரதிஷ்டச்சே அர்ஜே சோமேகஸ்தேகாதசி கபாலஸ்ய தேவ சுதாஞ்ச ஹரிஜானக்னயே ஸ்ருஷ்ட கிருதே சாமத்யதே தேவதாசேவைனம் உபயத பரிகிருந்தாயே விஷ்ணுக்ரமான் க்ரமதே விஷ்ணுரேவபோத்ரே மாந்தவகானபிஜயதே. ஓம்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: ஓம் அர்த்தேதி ஆஹுத்தேவீனா நிஷ்கிரேய கிரந்தாதி அசோ ஹவிஷ்கிருதான.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் சாந்தோக்கிய உபனிஷத், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர்மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
2: From the ashram of our revered Guru, Pooja Atman Shri Swami Jyotirmayananji in Miami, Florida. And Swamiji continues the lecture series on the Upanishads. Tonight Swamiji will lecture on Chandogya Upanishad. And now Pooja Atman Shri Swami Jyotirmayananji.
3: Om Apyayantu Mamangani Vak Prana Chakshu Chotram Atho Balamindriyani Cha Sarvani சர்வம் பிரம்ம ஔபநிஷதம் மாம் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோ அநிராகரணமஸ்து அநிராகரணம் மே அஸ்து ததாத்மநிர்த்தேய உபநிஷத்சு தர்மா தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இஸ் த பீஸ் சாண்ட் ஆஃப் சாந்தோக்ய உபநிஷத் அண்ட் that meaning has been given to you. Coming into the present topic, Chandogya Upanishad, chapter 2, section 23, and mantra number is 1. I'm giving highlights. The topic of Sama, the term Sama, refers to the Vedic knowledge that's like in an inflorescence form. It's a tree when it bears, comes to a state of bringing out flowers, bunch of flowers. The tree is as if singing. The Vedic revelation, sages brought them in the form of Rig Veda, Yajur Veda, Atharva Veda. There are three basic Vedas. But then a climax arose out of the three, and brought into Samaveda. And Samaveda is allegorically described as the essence of all the Vedas. Subtle point you have to understand. When we are talking about Vedas, we are not talking about books. We are talking about knowledge. But knowledge has been brought into Vedic literature. Sema Vedanam Samvedoham. Krishna says in the Gita, among the Vedas, I am Sama Veda. But I am leading you to understand the revelation of sages is brought out into Vedas. The Vedas contain four subjects: Karma Kanda, Upasana Kanda, Jnana Kanda. Fourth is transcendental. Karma Kanda is rituals. Various rituals are planned by sages. Hindu families go through all those rituals depending upon how much they are devoted to. The purpose of rituals is to have a broader understanding that all your actions are a form of ritual. A ritual allegorically has been always in all religions viewed as bringing an animal, sacrificing in fire, and so forth. But the subtle point that was to be brought out is sacrifice the animal within you. Animal is called Pashu. And Vedas have given definition of Pashu. If you have 8 Pashas, you are a Pashu. One great sage is called Ashtavakra. He broke all the 8 Pashas. 8 Pashas, just for your general information. Ghrina, hate, mind that is gripped by hate, that's a Pasha. That immediately puts you into animal level. Try to compare yourself, your face without hate. Take a shot of it. And then, when hatred dominates your mind, take a picture of that. Immediately you will see an animal lost its control, agitated. I'm detailing on it just for a clearer understanding. Next, Lajja. Lajja is opposed to, in Ghrina you show yourself completely in a state of a fearsome look. But Lajja, you become shy like a cat. Shyness that deludes people. Seems like how wonderful. Cat that's behaving like a so gentle, suave. But go put your face near it, you never know. Can it scratch your eyes? You find in society, people consider this being cultured. You behave very gentle, very suave. But you never know. And the cattish claws may rise out of it. That's the bhaya, fear. All this makes you a pashu, animal. You are soul, ray of God, imperishable, immutable. Why should there be fear? But being gripped by fear, which is caused by ignorance, one is not simply gripped by fear, but causes fear in others. That's animal characteristic. May the soul that is

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the program you are about to listen to is Shiva Sahasranama Meaning with Analysis by Shri Karthik Ramachandran. Namaste.
2: We can take up some names and then I'll be explaining the connecting that with the Veda Vedantic import.
3: Stirakstanu Praburbhimah Pravarovaradovaraha சர்வாத்மா சர்வ விக்யாத சர்வ சர்வகரோ பவஹ
2: ஸ்திரஹ. சோ ஸ்திரஹ, ஹி ஸ்டார்ட்ஸ் ஆஃப், உபமன்யு மகர்ஷி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் பை சேயிங் ஸ்திரஹ. ஸ்திரா மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் பெரினியல், ஒன் ஹூ இஸ் எவர் லாஸ்டிங். வி கெனாட் ஈவன் சே லாங் லாஸ்டிங் ஃபார் லார்ட் சிவா, பிகாஸ் ஹி இஸ் எவர் லாஸ்டிங். தெர் வாஸ் நாட் அ டைம் அண்ட் மகாதேவா வாஸ் நாட் பிரசன்ட், அண்ட் ஹி வாஸ் பிரசன்ட் டியூரிங் த பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். There was not a time he was not present. Brahma, Vishnu, Indra, Munayor, Janma, Mrityu, Jaraditaha. Matsya Puranam, 154th chapter, 179th verse. When Parvati Mata was actually asked by the sages, why don't you, you know, why are you, what makes you to get attracted to Lord Shiva? Why don't you get married to Agni or Indra or Shripati, that is Vishnu? Or Brahma is also there. They are more attractive when compared to Lord Shiva. Why don't you get married to them? And then Parashakti replies, Brahma, Vishnu, Indra, Munayor, Janma, Mrityu, Jaraditaha. So the personality.

ஐ சீ த தத்துவ ஞானம் அல்லது தத்துவ தரிசனம். ஐ சீ த ஐ எக்ஸ்பீரியன்ஸ் I experience the havoc which are causing upon me, upon my spiritual evolution. I experience the fact that they are pulling me in a direction where I do not want to go. Event after event, episode after episode, I have been experiencing the monkey tricks that they have been playing upon me. And I am still part of them. I enjoy them. At a particular stage, I want to get out of them. Tattva Darsana. And having done that, Tattva Suddhi, my Lord, I am done with them. I am no longer interested in them. They will not touch me. உன்னுலே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன். பூம்புகளோ மேவிய புண்ணியனே. That's what அப்பர் பெருமான் would say. உன்னுலே ஒன்பது வாசல் வைத்தாய் you have filled me with many holes. My whole body is full of holes. And I have been operating through all these holes. And a stage will come when you will close these holes. And when you close these holes, I will not understand that you have closed them. ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் மை கான்ஷியன்ஸ் ஐ வுட் ஹவ் கான் இன்டு கோமா ஸோ ஐ வில் நாட் பி ஏபிள் டு ரெஸ்பாண்ட் தெர்ஃபோர் ஈவன் நவ் ஐ ஆம் டெல்லிங் யூ மை லார்ட் புண்ணியா உனது அடிக்கே போதுகின்றேன் பூம்புகளோர் மேவிய புண்ணியனே தட் வாட் யூ சே தட் இஸ் இஸ் லாஸ்ட் சாங் ஆஃப்டர் விச் ஹியர் டேஸ் இன் லைஃப் ஸோ வி ஆர் வெரி ஸ்காலர்லி யூ நோ வி ஆர் வெரி ஸ்காலர்லி வி டோன்ட் வி ஹேவ் டு லிவ் இட் வி ஹேவ் டு லிவ் இட் வி ஆர் வெரி ஸ்காலர்லி We are great scholars. We are educationists. We people are full of knowledge. We are full of philosophy. You know, I have understood all these things. That's all for me. I'll go to Leo Coffee and buy my coffee and go home and hand over a packet of flowers to my wife. No. When this matters to you, you will get off them. You will not revel in the knowledge that you have. Kalvi kattor. Kalvi kanni oru sirai. Kattor oru sirai. மன்னிய மாதவம் செய்வோம் ஆல் ஆர் பிரிசன்ஸ் வி ஆர் லிவிங் இன் பிரிசன்ஸ் பிரிசன் ஆஃப் ஃபேமிலி பிரிசன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிரிசன் ஆஃப் எஜுகேஷன் பிரிசன் ஆஃப் ஸ்காலர்ஷிப் பிரிசன் ஆஃப் தி ஃபேக்ட் தட் ஐ ஆம் லார்ட் தன்னிய மன்னிய மாதவம் தன்னுணர்வு உணர்வோர் ஒரு சிலை சேயிங் தட் ஐ ஆம் தி லார்ட் ஐ ஆம் பிரம்மம் வாட் ஏ குவாலிட்டி ஸோ யூ சி வி ஆர் வெரி ஹாப்பி வித் தட் பிகாஸ் மைண்ட் இஸ் நோ க்ரூஸ் These grooves are sacred because we want to experience the pleasure of being in the grooves. I have known the answer. But the answer is in my lips. But it has not permeated my soul. It has to get into your soul in order that you will act. And all this is standing as a handicap between you and your soul. This is the problem with all of us. And so you see, and may unarval. So you have to reach a situation where I have nothing to do with them. So that is the true understanding. Having done that, tattva rupam, tattva darsanam, tattva sutti. Having done that, then you begin to see who you are. Then you begin to see anma rupam. Then you begin to see anma darsanam. Then you begin to see anma sutti. Now, having known that these tattvas have nothing more to do with me, the senses, the saints say, my God, what have I done? All my life I have spent only following them. In the second decade, he would arivuruttal. He would call his senses to order. He would tell them, look, you have misbehaved all along. You misdirected me. You misguided me. You have taken me on a path on which I have done a royal ride. But I find it's awfully wrong. I have understood. I have gone to a different perception altogether. Now please behave. You are continuing to be my path. Because I still have to see through my eye, I still have to hear through my ear, I still have to speak through the mouth. All of these are sensory associations. But please do not misbehave. Please use your faculties in the worship of the Lord. Mention the name of the Lord. Talk about Him. Thalayeri vanangai. That's what Appar Brahman will say. What are you doing all along? Thalayeni vanangai. Thalaimalai. தலை கணிந்து தலையாலே வரும் பலை தரும் தலைவனை தலையே நீ வணங்க யூ ஆர் நாட் டூயிங் தட் கண்களே கண்மின்களோ ஸோ ஹி வில் கோ ஆன் தி ஃபேமஸ் சாங் விச் இஸ் நோன் அஸ் தி அங்கமாலை திரு அங்கமாலை ஹி வில் இன்வைட் எவ்ரி ஒன் ஆஃப் தி சென்சஸ் டு பிஹேவ் ஹிம் செல்ஃப் அண்ட் டைவர்ட் தர் எனர்ஜி அண்ட் கான்சென்ட்ரேட் அண்ட் ஃபோக்கஸ் அப்பான் த லார்ட் ஹூ ஷுட் பி த ஃபோர்ஸ் ஹூ ஷுட் பி த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் ஸோ யூ சி தி அறிவுறுத்தல் He will now gently administer warnings to his senses and then say, please learn to behave, please learn to do things not as you would like them to do, but now

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam, presented by K.S. Ageshwaran Nambudri.
2: Avagada Divat. Avagada Divat. Drishtaphalasya Upayantarasya Aprapte.
3: Drishtaphalakasya Itartha. Drishtaphalakam Kimapi Upayantaram Atra Napraptam. Tatra Praptam. Avagada Sthale Nakavidalanam. Drishtaphalakam. அதனுடைய பலம் என்ன? இது துஷநாசம்தான் பலம். அந்த மாதிரி திருஷ்டபலகமான உபாயங்கள், பலவிதமான உபாயங்கள் அங்க கிடைச்சிருக்கு. இங்க அது கிடைக்கல, ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. நியமம் விதி
2: பரிசங்கியா விதி விஷயத்துவம்.
3: இப்ப மூணாவது விதி பரிசங்கியா விதி. பரிசங்கியா விதி சொல்லலாமே என கேள்வி. தத்கிம் பரிசங்கியா விதம் நாமக அந்நிய இதரஸ்ய நிவர்த்தி பலக. நியமவிதேஹ பரிசங்கியா விதேஷ்ச பேதஹ வர்த்ததே. இமாம் அகர்ப்பணம் ரசனாமிருதஸ்யேத்யஸ்வாபிதானீம் ஆதத்தே இதி பரிசங்கியா விதி. அதுவா பஞ்சபஞ்சநகா பக்ஷ்யா, அது இன்னும் சரளமா இருக்கும், அதான் சொல்றேன். பஞ்சபஞ்சநகா பக்ஷ்யா பிரம்ம க்ஷத்ரேண ராகவான்னு ராமாயணத்துல ஒரு ஒரு இது வரும். பாலி பாலி சொல்ற வாக்கியம் இது பஞ்சபஞ்சநகா பக்ஷ்யான்னு இல்லையா. பாலி ஸ்ரீ ராமரே பார்த்து சொல்றது. பாலி அஸ்திரம் இது என்ன சொல்றது, ஒளிஞ்சு நின்று அஸ்திரம் துவாரா தஸ்ய அனனம் கிருதம் கலு ராமேணம். தரி பாலி பிருச்சதி போ ராம துவயா கிமர்த்தம் மம ஹனனம் கிருதம், மம ஹனனம் கிமர்த்தம் கிருதம் இது தவ தர்மோ வாயம் இத்தியாதி விகல்பிய ராமம் கண்டயதி பாலி. தத்ர ஏகா கோடி யம் நது பக்ஷணார்த்தம் நது பக்ஷணார்த்தம் மம ஹனனம் கிருதம் குத பஞ்சபஞ்சநகா கலு பக்ஷியா இது பிராமணேன க்ஷத்ரியேன ச அந்த மாம்ச பக்ஷணம் இருக்கிற பட்சத்துல அந்த யுகாந்தர தர்மம் இப்ப கலியுகத்துல கிடையாது. யுகாந்தரே மாம்ச பக்ஷணே நிஷேதோ நாஸ்தி இது அஸ்தி. மாம்ச பக்ஷண வர்ஜனம் உத்கிருஷ்டம் இது அஸ்தி. ஆனால் மாம்ச பக்ஷண மாம்ச பக்ஷணேபி அனுமதிராசீத் யுகாந்தரே. தானியமபி சர்வேஷாம் மாம்சம் ந பக்ஷணீயம் பஞ்ச பஞ்சநகாஹ இருக்கு. தத்ர பஞ்சானாம் பஞ்ச ஜந்தூனாம் தத்ர பட்டிகா வர்த்ததே லிஸ்ட் இருக்கு. அதுதான் பக்ஷணம் பண்ண, வேற அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே பக்ஷணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அது சொல்லக்கூடிய வாக்கியம் பஞ்ச பஞ்சநகா பக்ஷியா பஞ்சநகாஹ பஞ்ச பஞ்சநகயுக்தாக பஞ்ச பிராணினா தேஷாமேவ பக்ஷணம் கர்த்தவியம் இது விதி அஸ்தி. இது விதியா, இது விதின்னு சொல்ல முடியுமா? மாம்ச பக்ஷணம் தாவத் விதாதும் நசக்கியதே ந விதாதவியம் ராகத பிராப்தத்வா எஸ்ய மாம்ச பக்ஷணே ராகோ வர்த்ததே சஹ ஸ்வயமேவ ப்ரவர்த்ததே அதா மாம்ச பக்ஷணே விதிஹ ந பவதி. நியமோபி நாஸ்தி. நியமோபி நாஸ்தி இத்யுக்தே பஞ்ச நியமத்துக்கும் அந்த நியமத்துக்கும் பரிசங்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னா, சின்ன வித்தியாசம் இல்லை, பெரிய வித்தியாசம் இருக்கு. வையாகரணால ஒத்துக்க மாட்டார். வையாகரண மதே பரிசங்கையும் நியமம் ஒண்ணுன்னு சொல்றான். அப்படி இல்லை. இப்போ ரீஹின் அவஹந்தி இத்யுக்தே அவஹனனேனைவ கர்த்தவியம் இத்தியுக்தே அவஹனனம் கர்த்தவியமேவா ஒன்று வருது இல்லையா. அவஹனனேனைவ கர்த்தவியம்னு இருக்காது, கர்த்தவியமா வருது. இப்போ இதர நிவர்த்தவும் தாத்பரியம் பரிசங்கியாயா நியமனே தாத்பரியம் நியமவிதே. நியமனே தாத்பரியம் இருக்கு அங்க. அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? பஞ்சபஞ்சநகாக பக்ஷியாக ஏவா பஞ்சபஞ்சநகாக ஏ பிராணினா வர்த்தந்தே தே அவசியம் பக்ஷியாக அர்த்தமா. இதரேஷாம் பக்ஷணம் ந கர்த்தவியம் தானே தாத்பரியம். இது பக்ஷிக்கணும் தாத்பரியம் இல்ல. பக்ஷிக்கிறதோ இல்லையோ அது உன்னுடைய இஷ்டம். பக்ஷிக்கிறதா இருந்தால் இதுதான் பக்ஷிக்கணும், இதை தவிர்த்து வேற பக்ஷிக்க கூடாதுன்னு தாத்பரியம். அதுதான் இத தாத்பரியம் புரிஞ்சுக்கணும். இதர நிவர்த்தவும் தாத்பரியம் அப்படி இருந்தா பரிசங்கியா. அப்படின்னா பரிசங்கியா இது என்ன பண்றது? டைரக்ட் இதர நிவர்த்தியே சொல்றது. இதர நிவர்த்தி வந்துருத்தோம்னா இதுக்கு நியமம் நியமம் சில இடத்துல வரும், சில இடத்துல வராது. இந்த ரீஹீனவஹந்தி இத்யத்ரகிம் பவதி விதிஸ்து சாட்சாத் அவஹனனஸ்ய நியமனம் கரோதி. இதர நிவர்த்தி பவதி கலு இதர நிவர்த்திஸ்து அர்த்தாத் பவதி அர்த்தாத் பவதி. இப்ப என்ன ஆச்சுன்னா நியமஸ்தலே இதர பரிசங்கியா அஸ்தி, பரிசங்கியாஸ்தலே நியமோப்பி அஸ்தி. यत् परिसंख्यायते तद् व्यतिरिक्तस्य नियमो लभ्यते अर्थात् अर्थात् वरः परन्तु वैलक्षण्यं किम् इत्युक्ते नियमविधिस्तु साक्षात् नियमनं करोति इतरनिवृत्तिस्तु अर्थात् भवति परिसंख्याविधिश्चेत् साक्षात् परिसंख्यां करोति तद्भिन्नस्य नियमस्तु अर्थात् भवति इदं व्यत्यासं புரியுதில்லையா அது ஒன்று அது ஒரு வித்தியாசம் முக்கியமான வித்தியாசம் இது அது பரிசங்கியாவிதம் எப்படின்னா ஒரு நிஷேதத்தினுடைய வேலை விதி வாக்கியம் பண்ணுறதா இருந்தால் எப்படியோ அதுதான் பரிசங்கியாவிதி உண்மையாக நிஷேத வாக்கியம் சொல்லணும் நிஷேத வாக்கியம் நிஷேத வாக்கிய வக்தவியே தஸ்தானே விதி வாக்கியம் இருந்தால் எப்படி இருக்கும் நிஷேத தாத்பரியகோ விதி பரிசங்கியாவிதி இதானி பசியது பவந்தௌ தௌ பிரதிதினம் பாடார்த்தம் ஆகச்சதா தௌ நியமேன ஆகச்சதா இது மன்யதாம் அஹம் வதாமி ஸ்வஹ பவான் ஆகச்சது இது வதாமி இதுக்கு என்ன அர்த்தம் பவான் ஆகச்சது இதுக்கு அர்த்தம் வக்தவியம் ஸ்வயமேவ ஆகச்சத்யேவ ஆதரி பவதா கிம் அவகந்தவியம் மம ஆகமனம் மாஸ்து இது லப்யதே கலு இதானி மயா விதிரேவ கிருதா வஸ்துகத்ய விதி வாக்கிய சாயையா வர்த்ததே தத் வாக்கியம் பவான் ஆகச்சது இத்யுக்தே அர்த்தாத் கிடைக்கிறது இல்லையா அர்த்தாத் இல்லை உண்மையா இது வந்து விதி இல்லை அதுதான் டைரக்ட் அர்த்தம் பவதான் ஆகந்தவியம் இது வாக்கியார்த்த பிரதியதே இதுதான் பரிசங்கியா விதி இன்னொரு விஷயம் விதி நியம விதிக்கும் பரிசங்கியா விதிக்கும் இருக்கிற வித்தியாசம் பாக்ஷிக பிராப்தோ சதி நியம சமுச்சித்திய பிராப்தோ சதி பரிசங்கியா பாக்ஷிகி பிராப்தி சமுச்சித்திய பிராப்தி அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இப்போ நியம விதினா எப்போ சொல்லணும்னா எப்போ இருக்கணும் விரீஹி நவஹந்தி இத்தியத்திர பல உபாயங்கள் துஷநாசம் பண்ணுறதுக்கு பல உபாயங்கள் அதில் அவஹனனம் ஒரு உபாயம் நகவிதலனம் இன்னொரு உபாயம் ரெண்டு வச்சு போவோம் அதுல அவஹனனம் பண்றதா இருந்தால் நகவிதனம் பண்ண முடியாது நகவிதலனம் பண்றதா இருந்தால் அவஹனனம் பண்ண முடியாது இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா அப்பதான் நியமம் நகவிதலனேனா இத்துக்கே நகவிதலனம் அவஹனனம் மிளித்வா கர்த்தும் நசக்கியதே எஸ்ய வ்ரீஹே நகவிதலனேனா துஷநாசோ ஜாத புனஹ தஸ்யைவ வ்ரீஹே அவஹனனேனாபி துஷநாசம் கர்த்தும் சக்யதே வா தர்ஹி யதி நகவிதலனம் குர்யாத் தர்ஹி அவஹனனம் அப்ராப்தம் பவதி இந்த ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா இதுதான் பாக்ஷிக அப்ராப்தின்னு சொல்றது பாக்ஷிகீ பிராப்தி அவஹனனஸ்ய பாக்ஷிகீ பிராப்தியும் இருக்கு அப்ராப்தியும் இருக்கு அப்ராப்தின்னு வச்சுக்கோம் பாக்ஷிகீ அப்ராப்தி கஷ்டித் சாட்சாத் அவஹனனமேவ கரோதி இது மன்யதாம் தஸ்ய து க்ளேஷோ நாஸ்தி கஷ்டித் நகவிதலனம் எதி குறியாத் நகவிதலன பக்ஷே அவஹனனம் அப்ராப்தம் பவதி ததானிம் அவஹனனம் நியமியதே இப்படி இருக்கணும் அப்பதான் நியமவிதி ரெண்டும் சேர்ந்து பண்ண முடியும்னா நியமவிதி இல்லை அதைவ மயா உக்தம் பவந்தோ தோ நியமேன ஆகச்சதா இதானிம் மய மம வாக்கியம் வர்த்ததே துவமேவ ஆகச்சா துவமே ஏவான்னு சொல்லல சாரி துவம் ஏவான்னு வேண்டாம் துவம் ஆகச்சா துவம் ஆகச்சா இத்துக்தே இதானிம் துவயோ சமுச்சித்திய ஆகமனம் பிரசக்தம் ததா துவம் ஆகச்சா இது வாக்கியம் பிரயுக்தம் இதம் வாக்கியம் பின்னஸ்து நாகச்சது மா ஆகச்சது இத்தியத்திர பரிவசிதி அப்படி இருக்கணும் இந்த உதாரணமாக இந்த கொடுத்த வாக்கியம் இருக்கு இல்லையா பஞ்ச பஞ்சநகா பக்ஷியா இது தத்த பஞ்சநகாக ஏ பஞ்ச பிராணின தே பக்ஷணியாக இது யதாஸ்ருதார்த்த தாத்பரிய அர்த்தஸ்து கா பஞ்சநகாக ஏ பஞ்ச பிராணின தது அதிரிக்தாக நபக்ஷணியாக இது அத்த தேஷாம் அத்த சமுச்சித்திய பிராப்திரஸ்தி கதம் இத்துக்தே ஏ பஞ்சநகாக பஞ்ச பிராணின தேஷாமபி பக்ஷணம் தது அதிரிக்தானாமபி பக்ஷணம் ராகத பிராப்தம் ஏதேஷாம் பக்ஷண பக்ஷே தேஷாம் பக்ஷணம் நபவதி இது நாஸ்தி கலு ததபி போது இதமபி போது இதபி சியாத் சம்பவதி சமுச்சித்திய பிராப்தி இதுதான் சமுச்சித்திய பிராப்தி அப்படி இருக்கும் இன்னும் நிறைய உதாரணங்கள் பிரசித்தமான இன்னொரு உதாரணம் இருக்கு இல்லையா என்ன இமாம கர்ப்பணன் ரசனாமிருதஸ்யேத்தி அஸ்வாபிதானியம் ஆதத்தே ஒரு விதி அது என்னென்ன இமாம கர்ப்பணன் ரசனாமிருதஸ்யான்னு ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிண்டு அஸ்வாபிதானி அஸ்வாபிதானினா அஸ்வரசனா அஸ்வத்தினுடைய ரசனையே கயிறு கயிறு பிடிக்கணும்னு அர்த்தம் இதம் அயம் அர்த்தஸ்து அனேன போத்தியதே இதம் கிமர்த்தம் உச்சதே இத்துக்தே கர்ப்பஸ்யாபி ரசனாகிரகணம் தத்த பிரசக்தம் ஒரு யாகத்தில் கர்மானுஷ்டான மத்தியே அஸ்வமும் இருக்கு அஸ்வத்தையும் அழிச்சுண்டு வருது கர்தபத்தையும் அழிச்சுண்டு வருது கர்தபரசனாகிரகணம் அப்படி கர்த்தவியம் அஸ்வரசனாகிரகணம் அப்படி கர்த்தவியம் ரெண்டும் கர்த்தவியமா பிராப்தம் வர்த்தது தரி அஸ்வரசனாகிரகணம் காலே இவ மந்திரோ வக்தவிய கர்தபரசனாகிரகண காலே மந்திரோ நவக்தவிய தூஷ்ணி
2: சமுச்சித்திய பிராப்தி
3: அங்க சமுச்சித்திய பிராப்தி இருக்கு எப்படின்னால் இந்த மந்திரம் மந்திர பிரயோக கர்த்தவியான்னு எப்படி தெரியறது? இந்த அஸ்வரசனா கிரகணம் அஸ்து அஸ்வரசனா கிரகணம் கர்த்தும் சக்கியதே கலு மந்திரா வக்தவியோ வா இத்தியுக்தே மந்திரா வக்தவியா தத் கதம் நியாயதே இத்தியுக்தே அந்த பிரகரணத்தில் இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை படி மந்திர லிங்கம் இத்தியுச்சதே பௌத்தி மீமாம்சா அர்த்த சங்கிரக ஸ்ரோதவியா இது மையா உத்தம் தத் நஸ்ருதம் அதேவ இந்த சமம் இல்லைன்னா இதெல்லாம் புரியும். அதுல வருது இல்ல அந்த மந்திரம் படிச்சாலே மந்திர லிங்கம் இத்தியுச்சதே லிங்கேன விநியோக பௌத்தி மந்திரஸ்யா இமாம் அகர்பணன் ரஷனாம் இது இருக்கு இல்லையா அப்புறம் வேண்டாம் இதுதான் போறோம். அகர்பணன் வைதிக பிரயோகம் கிருண்ணன் நித்யர்த்தம் ரஷனாம் இருக்கு இல்லையா ரஷனாம் கிருண்ணன் இருக்கோ இல்லையோ தரி அஸ்ய மந்திரஸ்ய ரஷனா கிரகணே விநியோக அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் பார்த்தாலே தெரியும் ரஷனா கிரகணே விநியோக தெரியறது இல்லையா. அப்போ அந்த அர்த்தத்தை பார்த்துட்டு மந்திரத்தை விநியோகம் பண்றதுக்கு லிங்கேன விநியோகான்னு பேரு லிங்கேன விநியோக மந்திரஸ்ய லிங்கேன விநியோகோ பவதி கஸ்மின் கர்மணி ரசனா கிரகணே அவ்வளவுதான் தெரியும். அது கர்த்தப ரசனையோ அஸ்வரசனையோ கோவனுடைய ரசனையோ வேற ஏதாவது ரசனையோ ஒன்றும் தெரியாது. ரசனா கிரகணே அஸ்ய மந்திரஸ்ய விநியோகான்னு தெரியும் இல்லையா லிங்கேன விநியோகோ பவதி தரி அஸ்மின் சந்தர்ப்பே இதானி ரசனா துவயம் பிரசக்தம் அஸ்வரசனா கர்த்தப ரசனா தரி கஸ்ய கிரகணம் கர்த்தவியம் மந்திரம் உக்துவா துவயமபி போது வக்தும் சக்கியதே கலு கஹ நிர்ணயஹ ஸ்யாத் அஸ்மாகம் லிங்கம் திருஷ்ட்வா மந்திரஸ்ய அர்த்தம் திருஷ்ட்வா இது நிர்ணயம் குர்மஸ்சேத் கஹ நிர்ணயஹ ஸ்யாத் உபயம் ஆமா அஸ்வரசனா கிரகண காலேபி மந்திரம் வதது அஸ்வரசனா கிரகண காலேபி மந்திரஸ்ய பிரயோகஹ பவது கர்த்தபரசனா கிரகண காலேபி மந்திரஸ்ய பிரயோகோ பவது இதி ப்ராப்தம் ஏவம் ஏதத் ப்ராப்தி தசாயம் ஏகம் ஏகஹ விதி ப்ரவர்த்ததே இமாம் அகர்பணன் ரசனாமிருதஸ்யேத்தி அஸ்வாபிதானி மாதத்தே அஸ்வாபிதானி நாம அஸ்வரசனா அஸ்வரசனையே பிடிக்கணும். இதானீம் அஸ்மாகம் சங்கா பவதி கிமர்த்தம் அயம் விதிஹி அஸ்வ மந்திரஸ்ய லிங்கம் திருஷ்ட்வா ஏவ ஞாயதே கலு ரசன பிடிக்க கயர் பிடிக்கிற சமயத்துல சொல்ல வேண்டிய மந்திரம் லிங்கேன இவ பிராப்தம் கலு தரிஹி அபூர்வ விதிர்னா அயம் நாபி நியம விதி குதஹ பாக்ஷிகி அப்ராப்தி அத்த நாஸ்தி குதஹ இத்யுக்தே யத்யயம் இமம் மந்திரம் உக்த்வா கர்த்தபரசனா கிரஹணம் க்ரியேத தரி அஸ்வரசனா கிரஹணம் கர்த்தும் ந சக்யேத இத்யஸ்தி வா நாஸ்தி ததபி க்ரியதாம் இதமபி க்ரியதாம் தரி பாக்ஷிகி அப்ராப்திர் நாஸ்தி அத்ர யதா அவஹனன ஸ்தலே கதம் உக்தம் யதி யதி துக நகவிதலனேன துஷநாஷஹ ஸ்யாத் இதம் கர்த்தும் அவஹனன கர்த்தும் ந சக்யதே தது அத்ர சம்பவதி வா ந சம்பவதி தரி நியம விதிர்னா தரி கிம் பரிசங்கியா விதிஹி இது தரி கோர்த்தா எத அஸ்வரசனாம் விஹாய ரசனாந்தரம் தத்ர பிராப்தம் தஸ்ய கிரகண காலே அயம் மந்திரோ ந வக்தவ்யம் தூஷ்ணீம் கிரகணம் கர்த்தவ்யம் இது நிர்ணயம் பவதி இது அயமே பரிசங்கியா விதி பரியாப்தம் பவதாம் அத்ர எதா எதா ஜானம் பரியாப்தம் இதானி தத்வத் அத்ர பரிசங்கியா விதிர் பவதி வா இது விசார பரிசங்கியா விதி சேத் கிம் பவதி கதம் கதம் அர்த்தம் ஸ்யாத்
4: பிரமாணாந்தரேண அபி இதம் ஞாதும் சக்யதே
3: ததபி நம்பவதி இத்தியோ இதனி நியம விதேஹ நிராகரணேன இதமபி நிராகிருதமேவ
4: பாக்ஷித்ய பிராப்தி அன்ய பக்ஷஹ இதி பக்ஷஹ ஏவ நாஸ்தி
3: வே தத்ர வேதாந்த வாக்யைஹி யத் பிரதிபாத்யதே பரமாத்ம ஸ்வரூபம் பிரதிபாத்யதே தஸ்ய நிர்ணயாய வேதாந்த வாக்ய பிரமேயஸ்ய நிர்ணயாய வேதாந்த வாக்ய விசாரம் வினா அன்ய கோபி உபாயஹ பக்ஷே பிராப்தோபி நாஸ்தி சமுச்சித்யாபி ந பிராப்தஹ பாக்ஷிகீ அபி பிராப்தர் நாஸ்தி சமுச்சித்யாபி பிராப்தர் நாஸ்தி
4: சமுச்சயனம் இத்யுக்தே யதி அன்யஃ கஷ்டன
3: சத்யம்
4: ததானிமேவ சமுச்சித்யே
3: ஏவம் கலு பிரமேய நிர்ணயார்த்தம் விசாரம் வினா அன்யத் கிஞ்சித் பிராப்தம் சேத் தஸ்ய வியாவர்த்தனாய
4: ஏவம்
3: ஶ்ரவணமேவ கர்த்தவ்யம் ந அன்யத் வர்ணலிய ந அன்யத் ந அன்யத் கிம் கிமபி அன்யத் பிரசக்தமேவ நாஸ்தி
4: பாக்ஷிக்தே அபி ந பவதி சமுச்சித்யே
3: ந பிராப்தம் தரி பரிசங்கியா விதம் ந இதி அது ரெண்டு மூணு விதமா யோசிக்கிறார் அவர் பரிசங்கியா விதி ரெண்டு மூணு விதமா யோசிக்கிறார் ஏவம் ஹி எதி ஏவம் ஹி இத்தியுக்தே எதி பரிசங்கியா விதி ஆஶ்ரியதே தரிஹி ஒரு விதமா இப்படி வரலாம் வேதாந்தாஹ ஸ்ரோதவ்யாஹ அஸ்ய அர்த்தகா ஸ்ரோதவ்யா ஏவ ந அத்யேதவ்யா இப்படி அர்த்தமா அது தப்பு தானே
4: தயோஹ பேதஹ
3: ஸ்ரவணம் நாம தாத்பரிய நிர்ணயானுகூல வியாபார அத்யயனம் நாம இதானிம் கண்டஸ்தீகரண பர்யந்தோ வியாபார அத்யயனம் நாம குருமுகோச்சாரண அனுச்சாரணம் அத்யயனம் तन्न कर्तव्यम् इति वा? तद् तदपि कर्तव्यं खलु. तर्हि वेदान्ताः श्रोतव्याः इत्युक्ते श्रोतव्या एव, किं न अध्ययनं मास्तु इति. अपि अर्थं वा? अपि वेदं वा वेदत्वमपेक्षते येन अध्ययनम् अध्ययनमेव प्रणामः. इदपि विचारं पठन मुडियं विचार्य विचारणीयानां वाक्यानाम् அத்தியனம் பூர்வமே அபேட்சதே கலோ. அதனால பரிசங்கியா பரிசங்கியா இருந்தாலும் இந்த மாதிரி பரிசங்கி வர முடியாது.
2: ததா சதி அனதீத வேதாந்தானாம் விசார அயோகாத் புருஷார்த்த அசம்பவஹ.
3: அனதீத வேதாஹ இதுதே குருமுகோச்சாரண அனுச்சாரணமேவ ஏன நகிருதம் தேன விசாரேதும் சக்கியதே
4: தசேவ.
3: ஏவம் தரி விசாரோகி ந பவதி புருஷார்த்தோகி ந பவதி கிமுகி ந பவதி. அத்தியனமே இல்லைனா ஒண்ணுமே நடக்காது அப்புறம். அதனால அத்தியனஸ்ய பரிசங்கியா இது வக்தும் சக்கியதே. பரிசங்கியா இது சப்தஸ் நிஷேதா இது அர்த்தம். பரிசங்கியாயதே பரிசம் உபசர்க்கத்வய பூர்வக க்யாதாது. க்யாதாதுக்கு அர்த்த ஞானம் அர்த்தம் பரந்து உபசர்க்க யோகேன நிஷேதார்த்த லப்யதே. பரிசங்கியாயதே நிஷித்யதே இது அர்த்தம். தரி ஸ்ரோதவ்யா இது வாக்கியம் அத்தியனஸ்ய நிஷேதார்த்தம் பரிசங்கியா விதி இது வக்தும் ந சக்யதே.
2: யதி வேதாந்த ஸ்ரவணஸ்ய பரிசங்கியா பரத்வம்
3: அதுக்கு மேல கேக்குறார். அப்படி இல்ல, அப்படி பரிசங்கி இல்ல. வேதாந்த ஸ்ரவணம் விதீயதே கலு அத்திர வேதாந்தா ஸ்ரோதவ்யா இது கதனேன கிம் லப்யதே இத்யுக்தே கர்மகாண்டம் ந ஸ்ரோதவ்யம். ஸ்ரோதவ்யம் நாம கர்மகாண்ட விசாரம் மாஸ்து இத்யேதர்த்தம் வேதாந்த ஸ்ரவணம்
4: இத்யுக்தே ஸ்ரோதவ்யா இத்யுக்தே உத்தரமீமாம்சா வாக்கியானாம்
3: சத்யம். அதத யோஜனியம் கலு. அத்த தது அத்தியாக்கிரியே ஆத்மா வா அலே திரஷ்டவிய ஸ்ரோதவிய ஸ்ரோதவிய இத்தியஸ்ய அர்த்தக தாத்பரிய விசார கர்த்தவிய. தாத்பரிய விசாரம் கர்த்தும் தாத்பரியவத் வாக்கியம் கிஞ்சித் யோஜனியம் கலு. தத் கிம் வேதாந்த வாக்கியமேவ. தரிஹி வேதாந்த வாக்கிய ஸ்ரவணம் விதீயதே இத்யாகதம் சஹ பரிசங்கியா விதி சேத் தத்ர கிம் தேன சந்நிகிருஷ்டம் கிம் கர்மகாண்டம். கர்மகாண்ட வாக்கிய விசாரோ மாஸ்து இது அயமேவ. கர்மகாண்ட விசார ஸ்ரவணம் பரிசங்கியாயதே இது வக்தும் சக்கியதே வா?
4: கர்மகாண்டவாக்கிய
3: இத இந்த மாதிரி அர்த்தங்கள் எப்படி கொண்டு வருதுன்னா முமுக்ஷு முமுக்ஷுவா இருக்கிறவன் இப்படி சொல்லுவா இல்லையா உபன்யாசம் பண்றான் கர்மகாண்ட விசாரம் தேவையில்லை. முமுக்ஷுவா இருக்கிறவன் வேதாந்த வாக்கிய விசாரம் தான் பண்ணணும். உபன்யாசம் பண்ணுவாங்க இல்லையா ஜனங்கள். அந்த மாதிரி அர்த்தம் பிரசக்தி இருக்கு. அதனாலதான் அது கண்டனம் பண்றாங்க. அப்படி இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. சர்வம் அபேட்சதே ததா அப்படின்னா என்ன வரும்? கர்ம கர்மகாண்ட வாக்கிய விசாரமே பண்ண வேண்டா. முமுக்ஷுவா நீ முமுக்ஷுவாச்சு இல்லையா போறோம். கர்மகாண்ட விசாரம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஒன்னும் கர்மகாண்ட விசாரம் ஒன்றும் பண்ணவே வேண்டாம்னு சொன்னா என்ன வரும்? கர்மானுஷ்டானமே வந்த சம்பவதி. கர்மகாண்ட வாக்கியான அர்த்த நிர்ணயம் நாஸ்திதவா? அப்ப கர்மானுஷ்டானமே இல்லாம போயிடும். தேனக்கும் கர்மகாண்ட அனுஷ்டானம் கர்மானுஷ்டானம் மாஸ்து இத்தியுக்தே ததபாவே
2: ததபாவே சித்தசுத்தியபாவாத் ஞான அனுற்பத்தி அனுற்பத்தி ஸ்யாத்.
3: ததபாவே
4: சித்தி கர்மானுஷ்டானாபாவே சித்தசுத்தி ஸ்யாத் தேன ஞானம் ந உற்பத்தியதே.
3: யதி சித்தசுத்திர் ந பவதி தரி சித்த மாலின்யம் பிரதிபந்தகம் திஷ்டதி.
2: ஞான
3: பிரதிபந்தகம் பிரம்ம ஜானே பிரதிபந்தக பூதானி துரிதானி சர்வம் சித்த மாலின்யானி ராகத்வேஷாதி ரூபாணி சர்வாணி தத்ரைவ திஷ்டந்தி இத்யுக்தே பிரதிபந்தக வசாதேவ ஞானஸ்ய உற்பத்திரேவ ந ஸ்யாத். வாஸ்தவிகம் சாதனம் அந்நத் கிமபி எத் கிமபி பிராந்தியா பிராப்தம். விசாரமே இல்லாம அப்படி வரலாமோ இப்படி வரலாமோ பலவிதமான பிராந்திகள் அது தன்னிவர்த்தியர்த்தம் இது கல்பயிதும் சக்கியதே. பரந்து ததபி ந கர்த்தவ்யம் குதஹ பிராந்தியா பிராப்தஸ்ய நிவர்த்தியர்த்தம் விதி பிரவர்த்ததே இது ந வக்தவ்யம். लोके किञ्चित् यथा कथञ्चित् भ्रान्त्या प्राप्तं तन्निवृत्त्यर्थम् इति मास्तु। तस्मात् प्रमाणेन प्राप्तस्य साधनान्तरस्य व्यावृत्त्यर्थं नखविदलनं तु प्रमाणेन प्राप्तम् ज्ञायते खलु। तुषणाशं प्रति नखविदलनं साधनम् इति प्रमाणं वर्तते। प्रमाणेन प्राप्तस्य निवृत्त्यर्थमेव विधिः भवति, नियमो वा परिसङ्ख्या वा तदर्थमेव भवति। तर्हि अत्र वेदान्तवाक्यप्रमेयनिर्णयं प्रति किमपि अन्यद् उपायान्तरं प्राप्तम् इति वक्तव्यं चेत् केन प्रमाणेन प्राप्तम् इति वक्तव्यं? ओन्मे इल्ला। अधुनाल प्राप्तिरेव नास्ति, उपायान्तरस्य प्राप्तिरेव नास्ति इति कृत्वा नियमो वा न सम्भवति, परिसङ्ख्यापि न सम्भवति। पाक्षिके अप्राप्तिर्नास्ति इति कृत्वा नियमो न भवति, समुच्चित्य प्राप्तिरपि नास्ति इति कृत्वा परिसङ्ख्यापि न भवति, अपूर्वविधिस्तु सर्वथा न भवति। तर्हि विधित्रयस्यापि अत्र अनवकाशे विधित्वमेव नास्ति, श्रोतव्यः इति तु अयं विधिरेव न भवति इति। तर्हि किम् इति वक्तव्यं, तत् कथं तर्हि वाक्यस्य उपयोगः कः इति इतः परं वक्तव्यम्।
0: ॐ नमः शिवाय। You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.